நேயர்கள் அனைவருக்கும் சுகந்தமான காலை வணக்கம். ஆகாஷ்வாணி கோயமுத்தூர் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸ் 300.3 மீட்டர் அலைவரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 6ஆம் நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 6ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை. நேரம் 5:57.

6 மணி. இந்த அழகான காலை வேளையில் புத்துணர்ச்சியுடன் நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாய் இணையும் நான் உங்கள் அறிவிப்பாளர் ஷபீலா. நிகழ்ச்சியில் இனி குரலும் விளக்கமும் கேட்கலாம். இன்றைய குரலும் விளக்கமும் அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் விருந்தோம்பல் அதிகாரத்தில் வித்தும் இடல் வேண்டும் என்ற குரல் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையோடு. குரல்: வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலன். இதன் பொருள்: விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? குறளும் விளக்கமும் மீண்டும்: வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ? குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்கலாம். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:55 நம்மை சுற்றி. 7 மணிக்கு மதுர கீதம். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம். 8:30 மனம் விரும்பதே. 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே. காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம். 10:30 கவிதையும் கானமும். 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். 12:50 மெல்லிசை. பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையின் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ. சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று மாலை 5:30 திரையிசை. 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். ஆறு 10:00 பாமாலை. 6:40 முல்லைவனம். 7 மணிக்கு திரைகானம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையின் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ. சுகந்தி அவர்கள். 8 மணிக்கு மனோரஞ்சிதம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:30 திரைகானம். 10 மணிக்கு அரங்கிசை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். நேர்களே, நமது நிலையத்தில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
1: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசுக்கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்கப் பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாகக் கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவப் பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர் தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகியிருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவப் பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களைச் செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளைக் கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும் அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில் கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே. போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டிக் கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்குச் சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கிருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனைக் காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6:15. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நமது கனவுகள் யாவும் மெய்ப்பட வேண்டும் என்ற முண்டாசு கவிஞனின் வேண்டுகோளோடு நமது வேண்டுகோள்களும் நிறைவேற வேண்டும் என்ற சிந்தனையுடன்

மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நமது கனவுகள் யாவும் மெய்ப்பட வேண்டும் என்ற முண்டாசு கவிஞனின் வேண்டுகோளோடு நமது வேண்டுகோள்களும் நிறைவேற வேண்டும் என்ற சிந்தனையுடன் பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே. எமக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனமில்லாமல் மதியிருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் என்கிற மகாகவி பாரதியாரின் வேண்டுகோளோடு டி.எல். மகராஜன் பாடிய பாடல் பக்தி மாலையில்

செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்து தொழுதிடுவோம். செல்வமெல்லாம் தருவாள், நமதொளி திக்கனைத்தும் பரவும். நேரம் 6:22. பக்தி மாலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ். ஜானகி பாடியது.

அன்பு ஒன்று மட்டுமே அனைத்து பருவங்களிலும் கிடைக்கக்கூடிய பழம், அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதும் கூட. அன்பு செலுத்துங்கள் அனைவரிடத்தும், சொல்கிறார் அன்னை தெரேசா. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. தொடரும் பாடல் ஹெலன் சத்யா பாடியது.

கோபம் வராத மனிதனே இல்லை எனலாம். எனினும் கோபத்தை தேவையற்ற நேரத்தில் பயன்படுத்துவதே எல்லா துன்பத்திற்கும் காரணம். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவன் கோபத்தை அடக்கிக் கொள்வான் என்றால் அவனே மிக சிறந்த பலசாலியாக கருதப்படுகிறான். கூறுபவர் நபிகள் நாயகம். தொடரும் பாடல் எஸ் அன்வர் பாதுசா, எஸ் சரளா பாடிய பாடல்.

0: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள்.
1: கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸ் முதல் 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-16 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரப்பதத்தை பொறுத்து நீர்ப்பாசனம் அளிக்க வேண்டும். லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்கப்படுவதால் நெல் நடவினை தொடரலாம். மண் ஈரத்தினை பயன்படுத்தி இரவை மற்றும் மானாவாரியில் பயிரிடப்பட்ட பாசிப்பயிறு மற்றும் உளுந்து பயிர்களில் 1 சதுர அடியில் 23 செடிகள் இருக்குமாறு பாடுவாசி விதைப்பு செய்ய வேண்டும். 5 மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு மூங்கில் குச்சிகளை கொண்டு முட்டுக் கொடுக்க வேண்டும். தற்போது நிலவும் வானிலையால் வாழையில் சிகாடோகா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்பிருக்கிறது. எனவே 1 ஹெக்டருக்கு மேங்கோசெப் 76% WB மருந்து 2 கிலோ என்ற அளவில் 750 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். இதுவரை மஞ்சள் நடவு செய்யாத விவசாயிகள் கிழங்கை, உயிர் பூஞ்சான கொல்லிகள் அல்லது வேதியியல் மருந்துகளை நேர்த்தி செய்து விதைப்பதன் மூலம் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலை தவிர்க்கலாம். உயிர் பூஞ்சான கொல்லிகளான பேசிலஸ் செப்டிலிஸ் 2.5 கிலோ என்ற விகிதத்தில் 300 கிலோ தொழுபுரத்துடன் கலந்து வேர் பகுதியில் இட வேண்டும். ரசாயன மருந்துகளை பயன்படுத்தும் போது 1 லிட்டர் தண்ணீருக்கு கார்பன்டசம் 1 கிராம் மற்றும் பாசலோன் 2 மில்லி லிட்டர் கலந்த நீரில் நனைத்து நடவுவதன் மூலம் செதில் பூச்சி மற்றும் கிழங்கு அழுகல் நோயை தவிர்க்க முடியும். 5 மாதங்களுக்கு மேலான கரும்பு பயிருக்கு தோகையொறித்து விட்டம் கட்ட வேண்டும். மண் அணைத்தல் மற்றும் கரும்பு தோகை மூடாக்கு இடுவதன் மூலம் மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க முடியும். தக்காளி விதைகளை 4 கிராம் ட்ரைகோடர்மா விரடி மற்றும் அரிசி கஞ்சியுடன் விதை நிறுத்தி செய்ய வேண்டும். நன்கு முதிர்ந்த தக்காளியை பழுப்பதற்கு முன் அறுவடை செய்வதன் மூலம் அதன் தரத்தை பாதுகாக்க முடியும். நிலவும் அதிக காற்றின் ஈரப்பதம் காரணமாக மாடுகளில் மடி வீக்க நோய் வருவதை தவிர்க்க பால் கறப்பதற்கு முன்னும் பால் கறந்த பின்னும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் கொண்டு மடியை நன்கு கழுவ வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் பராமரிக்க வேண்டும். இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 30/7/2026 அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலகளவில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் மொத்த வெங்காய உற்பத்தியில் சின்ன வெங்காயம் மட்டும் கிட்டத்தட்ட 80% பங்கை கொண்டுள்ளது. 2024-25 4.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5

0: 1.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5 முதல் 10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய சின்ன வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
2: 9940903835
1: அல்லது
2: 8222469549
1: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
2: பதிவு கட்டணமாக 500 ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக

0: மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த மே 10 முதல் இதுவரை போதைப் பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள்

0: அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கலில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோர பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அரவிந்தினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை, கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல்நிலோ காரணமாக வெப்ப அலை என்பது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக 1000 கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
0: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:55. தொடர்வது
4: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: இடிமின்னல் இயற்கையின் அற்புத நிகழ்வாகும். இது பெரும்பாலும் மழைக்காலங்களில் ஏற்படுகிறது. வானில் உள்ள மேகங்கள் ஒன்றோடொன்று மோதுவதால் மின்சாரம் உருவாகிறது. அந்த மின்சாரம் திடீரென வெளிப்படுவது மின்னல் ஆகும். மின்னல் ஏற்படும் போது காற்று வேகமாக விரிவடைகிறது. அதனால் இடி ஒலி உண்டாகிறது. முதலில் மின்னலை காண்கிறோம், பின்னர் இடியின் சத்தத்தை கேட்கிறோம். ஒளியின் வேகம் ஒலியின் வேகத்தை விட அதிகமாகும். எனவே மின்னல் முதலில் தெரிகிறது. மின்னலால் வளிமண்டல நைட்ரஜன் மண்ணில் சேர்கிறது. இதனால் மண்ணில் வளம் அதிகரிக்கிறது. விவசாயத்திற்கு இது மறைமுகமாக உதவக்கூடியது என்றாலும் பொதுவாக இடி மின்னல் ஆபத்தானது. மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. உயரமான மரங்களும் மின் கம்பங்களும் சேதமடைகின்றன. சில நேரங்களில் தீ விபத்துகளும் ஏற்படுகின்றன. இடி மின்னல் நேரத்தில் திறந்த வெளியில் நிற்கக்கூடாது. மரத்தின் கீழ் ஒதுங்குவதை தவிர்க்க வேண்டும். மின்சாதனங்களை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது என்றும், பாதுகாப்பான கட்டிடங்களில் தங்கலாம் என்றும், வானிலை எச்சரிக்கைகளை கவனிக்க வேண்டும், அரசு வழங்கும் பாதுகாப்பு அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அறிவுறுத்துகிறார்கள். இயற்கை பேரிடர்களை பற்றிய விழிப்புணர்வு அவசியம். அறிவியல் அறிவு பயத்தை போக்குகிறது. இடி மின்னலின் காரணங்களை அனைவரும் அறிந்து கொள்வோம்.
1: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7 மணி. மதுர கீதமாய் ஒலிக்க இருக்கிறது பாடல்கள். புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில், பழனி பாரதி எழுதிய பாடல், எஸ்பி

மதுர கீதமாய் ஒழித்து கொண்டிருக்கிறது பாடல்கள் தொடரும் பாடல். வீரா திரைப்படத்திலிருந்து பஞ்சாருணாச்சலம் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், இளையராஜா இசையமைத்தது.

0: ஒலித்த பாடலுடன் மதுர கீதம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது.

எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் இரு மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.

0: பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 ஆண்டுகளில் 2 மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதாரத்துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின் போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின், ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா

0: துணை நிற்கும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும், 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி.வி. சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:25. சேவை செய்திகள். நிழல், பாதுகாப்பான சமூகத்திற்காக ஒன்றிணைவோம். QR குறியீடு அடிப்படையிலான நவீன பொது பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி வைத்தார் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர். தமிழகத்தின் மிக வேகமாக வளர்ந்து வரும் மாவட்டங்களில் ஒன்றான கோவை மாவட்டத்தில் சுமார் 40.11 லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர். மேலும் 2,272 மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள், 1,000 தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அதிக அளவில் வசித்து வரும் நிலையில், சட்டம் ஒழுங்கு மற்றும் பொது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் புதிய அணுகுமுறைகள் அவசியமாகி உள்ளது. அந்த தேவையை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள நிழல் திட்டத்தின் மூலம் பொதுமக்கள் தங்களது கைபேசியின் மூலம் QR குறியீட்டை ஸ்கேன் செய்

இது காவல்துறையுடன் உடனடியாக தொடர்பு கொண்டு உதவி கோருவதோடு தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் முக்கிய தகவல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். இத்திட்டம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாஸ்டர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் மூலம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படும். இத்திட்டம் காவல்துறையின் அணுகலை மேலும் எளிமையாக்கி அவசரகால பதில் நடவடிக்கைகளின் வேகத்தை அதிகரிப்பதுடன் குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பிற பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பான சமூக சூழலை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்று பிற்பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதாசங்கரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி வேளாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சிகள் உங்களுக்காக, கேட்டு பயன்பெறுங்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 7:30. நினைத்தாலே இனிக்கும். நினைக்க நினைக்க இனிக்கும் பாடல்களுடன் முதல் பாடல் மல்லிகா திரைப்படத்திலிருந்து மருதகாசி வரிகளில் பி. சுஷிலா பாடிய பாடல் டி. ஆர். பாப்பா இசையில்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்னஞ்சிறு உலகம். திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா பாடிய பாடல்.

0: வத்து பொழைக்கணும், வத்து பொழைக்கணும், சொத்து சுதமாட்டான்.
1: நேரம் 7:37. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நேர்களே, தொடரும் பாடல் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையில் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் P. சுசீலா பாடிய பாடல்.

நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து, டி எம் சௌந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில்.

0: மூணு காலேஜ்லயும்
1: கவலைப்படாத,
0: ஃபீஸ் பாரு.
2: ஏஹே,
0: எப்படி இருக்கப்பா? என்னாச்சு?
1: ஃபீஸோட டென்ஷன்.
0: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்டல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? ஆர்பிஐ சொல்கிறது
1: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
3: நேரம் 7:45. நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் மனதில் நீங்கா இடம்பெற்ற பாடல்களுடன் இணைந்திருக்கிறோம்.

ஒழித்த பாடல் நான்கு கில்லாடிகள் திரைப்படத்திலிருந்து. எஸ் வேதாச்சலம் இசையில், கண்ணதாசன் வரிகளில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில். தொடரும் பாடல் பி சுசீலா பாடிய பாடல். ஜி ராமநாதன் இசையில், உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து, கே எஸ் கோபாலகிருஷ்ணன் வரிகளில்.

நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில். கை கொடுத்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல்.

நினைத்தாலே இனிக்கும். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் செல்வமகள் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா குரல்களில்.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நினைத்தாலே இனிக்கும். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 8 மணி. இந்த நேரம் இனிய நேரம். இனிமையான நேரத்தை இனிமையான பாடல்களுடன் நிகழ்ச்சியில் இணைவோம். இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாலியின் வரிகளில் அன்புக்கு நான் அடிமை. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில்.

நேரம் 8:05. இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. தொடரும் பாடல் கங்கையமரன் வரிகளில் இளையராஜா, இசையில் கல்லுக்குள் ஈரம் திரைப்படத்திலிருந்து.

0: தொடரும் பாடல் ஆனந்த ராகம் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில், இளையராஜா இசையில், பஞ்ச அருணாச்சலம் வரிகளில்.
1: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுவது இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

மனம் விரும்பிய பாடல்களுடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ் ஜானகி மற்றும் எஸ் பி சைலஜா குரல்களில், இளையராஜா இசையில், ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில்

நேரம் 8:40. மனம் விரும்பிய பாடல்களை மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடரும் பாடல் பஞ்ச அருணாச்சலம். வரிகளில் எஸ் ஜானகி பாடிய பாடல் முரட்டுக்காளை திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில்.

நேரம் 8:45. மனம் விரும்புவதே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. மனம் விரும்பிய பாடல்களோடு தொடரும் பாடல் கண்ணதாசன் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் வறுமையின் நிறம் சிகப்பு திரைப்படத்திலிருந்து.

0: Mario. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகில் ஆடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.

மனம் விரும்புதே நிகழ்ச்சியில சந்தம் போட்டுட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில், புலமை பித்தன் வரிகளில் ராஜரிசி திரைப்படத்திலிருந்து.

விரும்புதே நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து பஞ்ச அருணாச்சலம் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரல்களில் இளையராஜா இசையில்

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது மனம் விரும்புதே. இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். சென்னை அஞ்சலாக.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர் சர்மா அவர்கள் கட்டம். தொடர்ந்து நின்னுவினாக ஷியாமா சாஸ்திரி கிருதி, பூர்வி கல்யாணி ராகம் விமலச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை கே காயத்ரி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எஸ்பி அனந்த பத்மநாபா அவர்கள் வயலின், டெல்லி எஸ் சாய்ராம் அவர்கள் மிருதங்கம், ஜி சந்திரசேகர சர்மா அவர்கள் கட்டம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி நேர்கள் இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் உல்லாசப் பறவைகள் திரைப்படத்திற்காக.

மாவட்டத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகை கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

ஹாய் ஹலோ, குட் மார்னிங். ரெயின்போ எஃப்எம் 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி போவோமா ஊர்கோலம். இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் தெரியுமா? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அது வந்து சென்னை ஹைவேஸில் இருக்குது. அந்த கிராமம் தான் பாடாலூர். சரி, வாங்க போகலாம். நான் உங்கள் கூட பூஜா.

0: திரை திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டீங்க, அருண் கமாத் அண்ட் ஜுனிதா காந்தி பாடியது.
1: இசையோடு என்றும் நீங்கள்
0: ரெயின்பேஃபம் 103 கோயம்புத்தூரில் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. போவோமா ஊர்கோலம். இன்னைக்கு நம்ம பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்க பாடாலூர் கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். பொதுவாக திருச்சி அப்படின்னாவே கொஞ்சம் வெயில் இருக்கும், ஏன்னா பாடாலூர் இந்த சைடு நம்ம திருச்சி தாண்டி தான் நம்ம வந்து இந்த ஊருக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால திருச்சியில் அதிகமாக வெயில் இருக்கும். இங்கேயும் கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஸ்டாப்பிங்லேயே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ இந்த கிராமத்தை வந்து நம்ம பஸ்ஸில் வரும்போதும் சரி,

0: வண்டியில் வரும்போதும் சரி ஈஸியாக வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை வச்சு நம்ம பாடலூர் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கிராமத்துக்கு தாலுக்கா வந்து ஆலத்தூர். பெரம்பலூர்லேருந்து டுவர்ட்ஸ் திருச்சி போகிறப்ப 17 கிலோமீட்டர் வந்தால் பாடலூர் வந்துடலாம். அதே திருச்சியிலேருந்து டுவர்ட்ஸ் சென்னை ரூட்டில் 35 கிலோமீட்டர் வந்தால் பாடலூர் வந்துடலாம். பாடலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது சென்னை ஹைவேஸில் இருக்கனால ஈஸியாக எல்லா வண்டியும் நம்மளுக்கு வந்து நிறுத்தி இறக்கி விட்டு போவாங்க. பட் நம்ம அது வந்து பார்த்து தான் எந்த பஸ் நிற்கும்னு கேட்டுட்டு தான் நம்ம ஏறணும். திருச்சியிலேருந்து வந்தாலும் சரி பெரம்பலூர்லேருந்து வந்தாலும் சரி. அதே மாதிரி பாடலூரில் வந்து இங்கே உள்ள பாசனம், அதாவது விவசாயம் வந்து நிறைய பண்ணுறாங்க. அதில் வந்து கிணற்று பாசனம் தான் அதிகமாக இருக்குது. இங்கே அதிகமாக சின்ன வெங்காயம், பருத்தி, அரிசி, கம்பு இதெல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப பயிடுறாங்க. பாடலூரில் வாரச்சந்தை வந்து ரொம்ப ஃபேமஸ், புதன்கிழமை இந்த வாரச்சந்தை நடக்கும், அதாவது இன்றைக்கி தான். ஆனால் அந்த வாரச்சந்தைக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம போவோமா ஊர்கோலம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பாடலூர் கிராமத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இன்னும் எங்கெங்கெல்லாம் நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட டைமை ஃப்ரீ ஆக்கிட்டு என் கூட வந்துட்டே இருங்க. ஓகேவா?
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒளிபரப்பாகும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ் அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: கோயம்புத்தூர்ல போவோமா ஊர்கோளம் நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். நம்ம வந்து இன்னைக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துல இருக்க பாடாலூர் கிராமத்துல எல்லாம் வந்து நம்ம இருக்கிறோம். இந்த கிராமத்துல 8000 மேல மக்கள் இருக்காங்க. பாடாலூர்ல மேற்கு பாடாலூர், கிழக்கு பாடாலூர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ 100,000 லிட்டர் பாலை பதப்படுத்துகிற பால் பண்ணை சீக்கிரமாக வரப்போகுது. அதையும் நம்ம வந்து அந்த உடனே வந்து பார்த்துடலாம். இந்த ஊரை சுற்றி நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ திருச்சி போய் படிக்கிறவங்களும் சரி, பெரம்பலூர் போய் படிக்கிறவங்களுக்கும் சரி, காலேஜஸ் நிறையா இருக்குது, ஸ்கூல்ஸும் நிறையா இருக்குது, ஸ்டாப்பிங்லேயே நிறைய சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஹைவேஸ் வந்ததுக்கப்புறம் இங்கே நிறைய கனரங்க வாகனங்கள்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ரோடை கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பார்த்து தான் கிராஸ் பண்ணோம், ஏன்னா எல்லா வண்டியும் ஹைவே அப்படிங்கிறதுனால ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக கிராஸ் பண்ணணும். நீங்கள் என் கூட தான் வந்துட்டு இருக்கனால நான் உங்களை பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன், சரியா?

என் வைஃப் அண்ட் நதிவனு கோயம்புத்தூரில் போவோமா ஊர்வலம் நிகழ்ச்சி கேட்டுகிட்டே இருக்கீங்க. 10:20 ஆச்சு. கையில் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது இல்லையா? கோயம்புத்தூர்லேருந்துருந்தால் நம்மளுக்கு இப்படி தெரியாது. ஈவனா இப்போ நம்ம பாடலூரில் இருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே உள்ள மக்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னா, வெங்காயம் பறிக்கிறது, அப்புறம் தினக்கூலியாக நிறைய பேர் போகிறாங்க, விவசாயம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க. இங்கேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா 284 கிலோமீட்டர் இந்த ஹைவேஸில் அப்படியே நம்ம போயிடலாம். ஸோ இங்கே படித்தவங்க மேக்சிமம் சென்னைக்கு போய் வேலை பார்க்குறாங்க. நிறைய பேர் சென்னையிலேயே வந்து மேல் படிப்புக்கும் போகிறாங்க. பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ரீரங்கம் அரியலூரில் இருக்குது. ரெண்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின் இருக்குது அவைலபிள்னா நம்ம போய்க்கலாம். அதே மாதிரி ஏர்போர்ட் வந்து திருச்சியில் இருக்குது. எல்லார் வீட்லேயும் ஒரு வேப்ப மரம் ஒரு பொங்க மரம் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டே வச்சுருக்காங்க. இது பகல் தான், இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப இருக்கிற நேரத்தில் வேலை செஞ்சுட்டு வராங்க, கொஞ்சம் நேரம் உட்காடுறாங்க அப்படின்னா இந்த கயிற்றுக்கட்டலில் உட்காந்துக்கிறது, நைட்டு இங்கே தான் படுத்து தூங்குறது. இங்கே உள்ள வீடுகள்லாம் வந்து மேக்சிமம் வந்து கூரை வீடுகள் தான் இருக்குது, ஓட்டு வீடுகளும் இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லி மாடி வீடெலாம் இருக்குது. ரொம்ப வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் உட்காந்து ஒரு பாட்டை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் எந்திரிச்சு இந்த ஊரை சுற்றலாம் சரியா?

எங்கே இருக்கோம் அப்படின்னா, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்க பாடலூர் கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கிராமத்துலேருந்து ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ் போனோம் அப்படின்னா சிறுவாச்சூரில் வந்து மதுரை காளியம்மன் கோயில் இருக்குது. இது வந்து ரொம்ப பழமையான கோயில், இப்போவும் ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலாக இது இருக்குது. ஸோ இங்கே வந்து நிறைய, இதை சுற்றியும் நிறைய காலேஜஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாடலூர் கிராமத்தில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கிராமத்தில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஊர் தான். நிறையா இன்னும் சுற்றி பார்க்க நிறையா இருக்குது, நம்ம இன்னொரு நாள் தொடர்ந்து பார்க்கலாம். நான் நிகழ்ச்சியில் இதுவரை உங்கள் கூட பூஜா. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் கோயம்புத்தூர்.

0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் கோயம்புத்தூரில் கவிதையும் கானமும். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் ஐ சாம்பால். வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள். நிழலுக்கு தேவை மரம், அந்த மரத்திற்கு தேவை நீர், நீருக்கு ஆதாரம் மழை, வானின் தேவி வருக. ஆம் நேயர்களே, இன்றைய கவிதையும் கானமும் இயற்கையின் அருட்கொடை, பூமி தாயின் சுவாசம், மண்ணின் ஆதாரம், உலக உயிர்கள் அனைத்திற்கும் உயிர் தரும் கருமேகங்கள் காற்றோடு கலந்து வந்து உங்கள் காதோறும் கவிதை பாடும் நேரம். மனதில் பூ பூவாய் தூவும் முத்துச் சரங்கள் கவிஞர் பஞ்சு அருணாசலத்தின் கவிதை நடையில் ஆனந்த ராகமாய்.
1: மேகங்கருக்குது மழவர பாக்குது வீசியடிக்குது காத்து காத்து.
2: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
3: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
2: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். மனதிற்கு ஏது வயது? எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் இளமை துடிப்போடு மழை நீரில் காகித கப்பல் விட்டு நண்பர்களோடு நனைந்த நிகழ்வுகள் இப்போதும் கூட தூவானமாய் துளிர் விடுகின்றது.

சில நாட்களில் சில நிமிடங்கள் மட்டும் வந்துவிட்டு எங்கேயோ சென்று மறைந்து விடுகின்றாயே மழைத்தாயே, மறுபடியும் வந்தால் உன் முகவரியை மறக்காமல் கூறு. ஏனென்றால் எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் உன்னை அழைத்துக் கொள்வோம். இப்படிக்கு உலக உயிர்கள்.

உன்னை வரவழைக்க உலகோர் பாடுவது அமிர்த வர்ஷினி ராகம். விண்ணிலிருந்து பூமிக்கு வரும்போது பெயரிடப்படாத இன்னொரு ராகமும் இசைக்கப்படுகிறது. நிஜமழையோடு இங்கொரு இசை மழை உங்கள் இதயங்களை நினைக்க, மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்க மண்வாசனையோடு.

நிஜ மழையோடு இசை மழை பொழிந்தது, உங்கள் இதயங்களை நனைத்தது, மனதிற்கு மகிழ்ச்சி தந்ததா நேயர்களே? நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவை. ஜன்னலோர இருக்கை, மனதுக்கு பிடித்த மெல்லிய இசை, மெல்ல வீசும் குளிர்காற்று, ஒரு கோப்பை தேநீர், விண்ணிலிருந்து மண்ணை சந்திக்க வரும்

மழையில் நனைவது அழகு, மழையின் வெயில் அழகு, மழையின் மண்வாசனை அழகு, மழையில் தோன்றும் வானவில் மிக அழகு, மழை எல்லோருக்கும் பொதுவானது. சிலர் நனைகிறார்கள் விருப்பத்துடன். மழையை மட்டுமே அருந்தும் சக்கரவாக பறவையாக கூடத்தான் சிலருக்கு ஆசை. அது மட்டுமா, மழைத்தாரை என்னும் விழுதுகொண்டு விண்ணில் செல்லவும் விருப்பம். உங்களுக்கும் தானே நேயர்களே.

தூறல், சாரல், கனமழை, அடைமழை இப்படி எந்த பெயரில் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பூமியின் மீது கொண்ட கருணையால் சில நிமிடங்கள் வந்து புக்களை சிந்தி சென்றாலும் இன்னும் இனிக்கின்றது. உன் பெயரை கேட்டாலே எங்கள் இதயத்திற்குள் ரீங்காரமாய் இசை மழை மீண்டும் எப்போது வருவாய் என்ற ஏக்கத்தோடு. ஆம் நேயர்களே, மழை நின்ற பின்பு மரங்களின் கிளைகளில் இலைகளில் வெண்முத்துக்கள் கொட்டி கிடப்பதை ரசிப்போம். வானின் தேவியே வருக, பூமிக்கு வளம் தருக. இன்றைய கவிதையும் கானமும் நிகழ்ச்சியிலிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது ஐ சாம் பால். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. இனி ஒரு மணி நேரமும் நாம் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். ஆமாங்க, கேட்க கேட்க இனிமையான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் இந்த ஒரு மணி நேரமும். அந்த வகையில் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல், அன்பு என்பது மனதில் இருந்தாலே போதும், எதுவும் சாத்தியமே. கடினமான இதயம் கூட கரையும், மலை மலையாய் பொழியும். அக்னி நட்சத்திரம் படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

மழை மேகம் திறந்த மௌனக் கடிதம் நீ, மண்ணின் இதயத்தில் விழும் முதல் முத்தம் நீ, வறண்ட கிளைகளில் வசந்தம் விதைத்து வாடிய உயிர்களுக்கு நம்பிக்கை தரும் நீ, மழைத்துளி ஒவ்வொன்றும் இசையாய் விழ மனக்கவலைகள் மெல்ல கரைந்து போகும்.

கேட்டாலே இனிக்கும் ஒழித்து கொண்டிருக்கும் நேரம் 11:10. கேட்ட பாடல் உள்ளம் கேட்குமே படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கண்கள் பேசும் மொழிக்கு அகராதி தேவையில்லை, ஒரே ஒரு பார்வை போதும் இதயம் முழுவதும் காதல் பூக்க, சொல்லாத வார்த்தைகளையும் மௌனம் அழகாய் மொழிபெயர்க்கும், அப்படிப்பட்ட கண்களின் காதலை இசையோடு உணர வைக்கும் அடுத்த பாடல்.

கேட்ட பாடல் பெண்ணின் மனதை தொட்டு படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாடியது. நிலவுக்கு ஒளி மட்டுமல்ல காதலை காக்கும் பொறுப்பும் உண்டு. பிரிந்த மனங்களை நினைவுகளால் இணைப்பதும் சொல்லத் தயங்கும் உணர்வுகளை வெளிச்சமாய் மொழிபெயர்ப்பதும் அந்த மௌனப்பணிதான். அந்த நிலவின் சாட்சியாய் இதயங்களை வருடவரும் இனிய பாடலிதோ.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். இந்த உலகில் கோடிக்கணக்கான முகங்கள் இருக்கலாம், ஆனால் நம் மனதை தொட்டுவிடும் ஒரே ஒரு முகம்தான் நம் உலகையே மாற்றிவிடும். கண்கள் தேடும் அந்த ஒரு பார்வை, இதயம் விரும்பும் அந்த ஒரு புன்னகை கிடைத்துவிட்டால் கோடி நட்சத்திரங்கள் கூட அந்த ஒளிக்கு ஈடாகாது.

கேட்ட பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலிருந்து ஹரிஹரன் பாடியது. நட்பு என்பது வழியில் சந்திக்கும் உறவல்ல, விழிகளில் கண்ணீரை வாசித்து வார்த்தைகள் இல்லாமலே மனதை புரிந்து கொள்ளும் ஓர் அன்பு. சிரிப்பில் தோள் கொடுத்து சோர்வில் நம்பிக்கை விதித்து நான் இருக்கிறேன் என்று சொல்லும் அழகான உறவின் பெயர்தான்

0: சங்கரன் மற்றும் மகாலட்சுமி பாடியது. கேட்டாலே இனிக்கும். கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 11:34. பிரிவு தொலைவை மட்டும் தருவதில்லை, சில நேரங்களில் அன்பின் ஆழத்தையும் நினைவின் அருமையையும் புரிய வைக்கிறது. சொல்லாமல் விட்ட வார்த்தைகளை மௌனம் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கிறது. இதயத்தை மெதுவாக தொட்டுச் செல்லும் அந்த உணர்வோடு இதோ ஒரு இனிமையான பாடல்.
1: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஒரு பார்வை 1000 வார்த்தைகளை விட அழகாக பேசிவிடும், ஒரு புன்னகை 100 நிலவுகள் ஒன்றாக மலர்ந்தது போல் மனதை ஒளிரச் செய்யும், காதல் வந்துவிட்டால் வானம் தூரமில்லை, நிலவும் தனிமையில்லை, கண்களுக்குள் கனவுகள் பூக்கும் அந்த நொடியை இசையால் வரையும் இனிமையான பாடல் இதோ.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

சில கதைகள் பேசித் தொடங்குவதில்லை. ஒரு பார்வையில் பிறந்து ஒரு புன்னகையில் வளர்ந்து மௌனத்தின் மொழியில் இதயத்தில் எழுதப்படுகின்றன. நினைவுகளாலும் காதலாலும் காலம் முழுவதும் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கும் அப்படியொரு மென்மையான காதலின் அழகை இசையில் சொல்ல வரும் இனிமையான பாடல் இதோ.

உன்னால் முடியும் தம்பி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியை ஒழித்துக் கொண்டிருக்கும் நேரம் 11:52. நினைவுகள் அழைத்தால் வருவதில்லை, ஆனால் ஒரு பாடல் கேட்டாலோ, ஒரு மலைத்துளி பட்டாலோ, ஒரு காற்று வருடி சென்றாலோ நம்மை தேடி தானாக வந்து இதயத்தின் கதவை தட்டிவிடும். அப்படிப்பட்ட உணர்வுகளை மென்மையான இசையாக்கும் இனிமையான பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல். சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை இதயத்தில் ஒரு ராகமாக மலர்கின்றன. சில வரிகள் உதடுகளில் ஒலிப்பதில்லை, உயிரில் தங்கிவிடுகின்றன. அப்படி ஒரு இனிமையான பல்லவியாக சுமந்து வரும் இசைப்பயணத்திற்கு இதோ என் பல்லவி.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12 மணி. நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை இப்பொழுது கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 சங்கீத சாரல் ராதா சங்கரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 சேந்திசை தொடர்ந்து மெல்லிசை. 1:10 எண்ணுயிர் தோழி. 1:55 பாடல் ஒன்று. 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி. 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. மாலை 5:30 திரையிசை, 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை. ஆறு 6:40 முல்லைவனம், 7:00 திரைகானம், 7:25 ஏறும் ஊரும். உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஏ சுகந்தி அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:30 திரைகானம், 10:00 அரங்கிசை, 11:00 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து வானிலை அறிக்கை. இதுவரை நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை கேட்டீர்கள்.

நேயர்களே, இன்று மதியம் 2:30 நமது ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களே, இன்று இரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் மணி 1:10 எண்ணுயிர் தோழி, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மணி 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: சாரி டைம் ஆயிடுச்சு அதனால சாப்பிடல அப்படின்ட்டு. சோ ஹெல்த்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இப்போ நிறைய பேர் நல்லா ஏர்ன் பண்றோம், ஏன் அனிமிக்கா போறீங்க, மத்த எல்லாத்துக்கும் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஃபுட்டு வந்து சாப்பிடாம ஹெல்த்ல வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க ஹெல்த்ல அப்படின்றதுதான் வந்து எனக்கு ரொம்ப ஆதங்கமாவே இருந்தது. அதனால
1: அவ்வளவு பேஷன்ஸ் பார்த்ததுனால உங்களுக்கு அந்த ஆதங்கம் வந்து. ஓகே ரைட். உங்களோட பிசினஸ்க்கு வருவோம். சோ உங்களோட இதுல என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க உங்களோட மொபைல் வண்டியில?
0: அதுல வந்து ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ், ஸ்ப்ரவுட்டட் பிளாக் கிராம் போரேஜ் மிக்ஸ் இருக்கு, ஸ்ப்ரவுட்டட் ராகி ஃபிளார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லட்டு வெரைட்டிஸ் இருக்கு. ஈஸியா எடுத்து பாக்ஸ்ல போட்டுட்டு போனாங்கன்னா ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு கருப்பு உளுந்து லட்டு, பச்சைப்பயிறு லட்டு.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸர் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப்பணியின் போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளி ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரக பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதியுதவியும் வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1,961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும், புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டிற்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.

0: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மாலின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30 மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக $800 கோடி செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை $3,750 கோடி செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 12:50. இப்பொழுது சேந்திசை மற்றும் மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக சேந்திசையில் ஆனந்த கந்தா என தொடங்கும் மராத்திய மொழி பாடல்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

0: நேரம் 1:10.
1: ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம்.

0: நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு வாங்க பேசலாம் பக்கத்துல நாம சந்திக்கவிருக்கும் ஒரு சிறப்பான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, கல்வி என்பது புத்தகத்தில் இருப்பதை மட்டும் கற்றுத்தருவதல்ல, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுத்தருவதுதான். அந்த வகையில் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் மனதில் அறிவின் விதையை விதைத்து 35 ஆண்டுகளாக மாணவர்களை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் வழிநடத்தி தன் பணியை செவ்வனே செய்து முடித்த ஓய்வு பெற்ற ஆசிரியை எஸ்தர் புஷ்பவள்ளி அவர்கள். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: உங்களை பத்தி ஒரு சுருக்கமான அறிமுகமும் இந்த ஆசிரியர் பணிக்கு நீங்க வந்த பயணம் பத்தியும் சொல்லுங்கம்மா.
1: என்னுடைய பெயர் எஸ்தர் புஷ்பவள்ளி. என்னுடைய பூர்வீகம் வந்து ராமநாதபுரம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை தான். நான் மதுரையில ஒரு பள்ளியில படித்து அதன் பின்பு என்னுடைய ஆசிரியர் பயிற்சியை ராமநாதபுரத்தில் ஒரு பள்ளியிலே முடித்தேன். அதை தொடர்ந்து 35 ஆண்டுகள் என்னுடைய ஆசிரியர் பணியிலே முடித்து கடந்த மே மாதம் 31/1/26 என்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறேன்.
0: ரொம்ப அருமையா, ஒரு 35 ஆண்டு காலமாக வந்து ஒரு ஆசிரியர் பணியை வந்து ஒரு சிறப்பான ஒரு பணியை வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆனா முதல் நாள் அந்த வகுப்பு எடுத்த அந்த அனுபவம் இருக்குல்ல, அது யாருனாலையும் கண்டிப்பா மறக்க முடியாது இல்லையா? சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: எனக்கு வயது 23 தொடங்கி இருக்கு. அந்த நாட்கள்ல நான் ஸ்கூலுக்குள்ள நுழையும் பொழுது அந்த ஸ்கூல்ல மிகப்பெரிய ஸ்கூல், நிறைய ஆசிரியர்கள், நிறைய மாணவர்கள். வகுப்பறைக்குள்ள நான் நுழையும் பொழுது காலை வைக்கும் போது எந்த இடத்துல காலை வைக்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு மாணவிகள் நிறைந்திருந்தார்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 98 மாணவிகள் உள்ள நுழையும் பொழுது எனக்கு வந்து இருந்த ஒரு பயம், அது எப்படி எனக்கு சொல்ல முடிஞ்சுன்னா, ஒரு நிரப்பப்படாத தண்ணீர் நிரப்பப்படாத ஒரு குடம்போலையும் ஒரு எழுதப்படாத ஒரு சிலேட்டை போலையும் உணர்ந்த. ஏன்னு சொன்னா அது பார்த்த உடனே ஒரு பயம், என்னன்னா ஒண்ணுமே இல்லை. யார பார்த்தாலும் மூத்த ஆசிரியர்கள், என்னை விட கிட்டத்தட்ட 15 வயது மூத்தவர்கள், 40-45 வயசு உடையவர்கள். நான் தான் ஜூனியர், ரொம்ப ஜூனியர் நான் தான் அந்த ஸ்கூல்ல. அப்போ எல்லாருமே 40க்கு மேல இருந்தவங்க. அந்த பயம் என்னை வந்து ரொம்ப ஆட்கொண்டது. கால போக்களை எனக்கு மாறுவதற்கு கொஞ்சம் நாட்கள் எடுத்தது.
0: அதாவது 35 வருஷம் ஆனாலும் இன்னமும் அந்த படப்படப்பு இதெல்லாமே வந்து இருக்கிற மாதிரியே வந்து ஃபர்ஸ்ட் டே இப்பதான் நீங்க வந்து வகுப்பு
1: சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த காலங்களில் நாங்கள் 6 மணி வரைக்கும் இருப்போம். 6 மணி வரைக்கும் நாங்கள் வேலை செய்துட்டு போவோம். 5 பாடமுமே நாங்கள் தான் எடுப்போம். அதனால மாணவர்களை பற்றி ஈச் அண்ட் எவ்ரி திங், ஒவ்வொரு மாணவர்களை பற்றி, குடும்ப சூழல்லேருந்து எல்லாமே நாங்கள் அத்துப்படியாக வச்சுருப்போம். நான் முதல்ல போனதுக்கும் அதற்கு பிறகு நான் கற்றுக்கின்றதுக்கு ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
0: இப்ப ஒரு பள்ளியில வந்து ஒரு ஆசிரியர் பணி அப்படின்றது வந்து அந்த பள்ளியோட முடிஞ்சு போறது கிடையாது. அப்ப ஒரு ஆசிரியர் அப்படின்னா அவங்களோட முழு பணியும் எப்படி இருக்கும்?
1: என்னுடைய பணியில வந்து நான் ஒரு பாடம் எடுக்க போறேன்னா அந்த பாடத்துக்கு என்னென்ன என்னால சார்ட், எய்டு, பிக்சர்ஸ், நிறைய ஆல்பம் ஒர்க், கடையில் என்னென்ன எந்தெந்த பொருள் என்ன, இப்போ கணக்குன்னா அதுக்கு என்னென்ன வாங்கலாம், சயின்ஸ்க்கு என்ன வாங்கலாம், சோசியலுக்கு என்ன வாங்கலாம், இப்போ மாதிரி நமக்கு ஒரு சேர்ச் பண்ணிட்டா உடனே நமக்கு கிடைச்சிடும். அப்போ வந்து எதுவுமே கிடைக்கிறதுக்கு ரொம்ப அபூர்வமான காரியம். எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளை இருக்கு, வீட்டு வேலை எல்லாமே இருக்கு. இருந்த பொழுதிலும் இது வந்து பிரதான தொழில், இதுதான் எனக்கு உணவு கொடுக்கிற ஒரு தொழில். நான் கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு 12 மணி 1 மணி ஆகும். அந்த அளவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வந்து என்னுடைய வகுப்புக்கு வருவேன். உண்மையிலே ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணினேன்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய வேலையை செஞ்சிருக்கேன். உண்மையா பயந்து மாணவர்களை நான் உருவாக்கி இருக்கிறேன்.
0: ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தான் நான் அதிக நாள் வந்து நான் வகுப்பாசிரியரா நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது 9 வயது இல்லைன்னா 10 வயசு குழந்தைங்க தான் அதுல இருப்பாங்க. இந்த பருவ குழந்தைகளை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா நல்லதும் தெரியாது, அவங்களுக்கு கெட்டதும் தெரியாது. அப்ப இந்த 2 பருவமும் கலந்த ஒரு குழந்தைங்களை நம்ம எப்படி வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும்?
1: மாணவிகள் வந்து நம்ம கிட்ட ரொம்ப ஒரு அன்பை எதிர்பார்க்கிற ஒரு வயது. நம்ம வந்து அவ தவறு செய்யும் போது நம்ம அடிச்சிருவோம், ஆனா அந்த நிமிஷம் அந்த புள்ள மறந்துடும். மறந்துட்டு அடுத்த கணம் ஓடி வந்து மிஸ் அப்படின்னு நம்ம வசத்தை பார்த்துட்டு நிக்கும், நம்ம பேச மாட்டோமா அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபம் நம்மளுக்கு வந்து தணிஞ்சிரும். தணிஞ்சிட்டு அவளை சரி இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது சரி.

0: ஏன் அப்படி சொல்றேன், நல்லா படிக்கிற பிள்ளைய பாராட்டிட்டு அவளுக்கு ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவளுக்கு அது ரொம்ப சந்தோஷப்படுவான். நான் சொன்னேன், உனக்கு எத்தனை முறை தெரியலனாலும் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சொல்லி கொடுக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன். அதனால பயம் இருக்கக்கூடாது. பயம் வந்து எப்போ இருக்கணும், இருக்க வேண்டிய இடத்துல தான் பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த பிள்ளைகளை கொஞ்சம் நம்ம அன்பை தட்டி கொடுத்தே நம்ம போனோம்னு சொன்னால் அவங்கள வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அவங்களுக்கு நல்லா அவங்கள கொண்டுட்டு வர்றது நம்மளால் முடியும். இன்னொன்று, அவங்கள பர்சனலாக அவங்ககிட்ட உனக்கு ஏன் சோர்வாக வந்திருக்கேன், ஏன் இந்த வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டோம்னா அவள் அப்படியே படிப்படியாட்ட மடமடமடமடன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி கஷ்டம், அந்த மாதிரி கஷ்டம், பெற்றோர்கள் கஷ்டம். அதனால எங்களுக்கு இந்த ஒரே வகுப்பில் இருக்கிறதுனால மாணவிகளை வந்து நாங்கள் கையாளுவது இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சுலபமான ஒரு காரியம். எல்லா சூழ்நிலையும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம், ஏன்னா எல்லா நேரமும் நாங்கள் தான் இருக்கிறோம். அதனால நாங்கள் அவங்களை கொண்டுட்டு வர்றது எங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் அது எங்களுக்கு ஒரு சுமையாக எங்களுக்கு தெரியாது.
1: இப்போ நீங்க வந்து இந்த ஆசிரியர் பணிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலம், அதாவது உங்களோட வயதுல பாதிக்கும் மேல ஆசிரியர் பணியில இருந்திருக்கீங்க இல்லையா? சோ இந்த ஆசிரியர் பணிக்கு நீங்க முதல் முதல்ல வரும்போது உங்களுக்குமே வந்து அந்த ஆசிரியர் பணியே புதுசுதான். வருஷங்கள் போக போக போகதான் நம்மளோட பொறுப்புகள் என்ன, அதுக்கு நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து உருவாக்கிக்கிறணும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்மளுமே வந்து ஒவ்வொரு வருஷம் போக போக தான் நம்ம கடந்துப்போம் இல்லையா? முதல் முதல்ல ஒரு ஆசிரியரா இருக்கும்போது நீங்க எப்படி இருந்தீங்க, 35 ஆண்டுகள் முடியும் போது அந்த தருணத்துல இருக்கிற அந்த ஆசிரியரா நீங்க எப்படி நீங்க மாறினீங்க, அதை கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: நான் வந்து இந்த முதிர்ந்த நிலையை அடைவதற்கு என்னுடைய மூத்த ஆசிரியர்கள் தான் எனக்கு காரணம். நான் சிறு வயதில் நான் போகும்போது யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், யார்கிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு. எனக்கு எப்போதுமே என்னுடைய பாடத்தில் சந்தேகம் இருக்கிறத வந்து நான் பிறர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். ஒன்று டிக்ஷனரியை ஃபாலோ பண்ணுவேன், இல்லாட்டி மூத்த ஆசிரியர்களை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு இப்போ ஒரு சயின்ஸோ சோசியலோ மேத்ஸோ எனக்கு தெரியலன்னா இதுக்குன்னு தனியாக படித்த சயின்ஸ் டீச்சர்கிட்ட போய் நான் கேட்பேன், மிஸ் இந்த எலும்பு படத்துக்கு எப்படி நடத்தணும், கண்ணுக்கு எப்படி நடத்தணும், உறுப்புகள் படத்துக்கு எப்படி இருக்கணும், அவங்கக்கிட்ட போய் நோட்ஸ் எடுப்பேன். அதே மாதிரி மேத்ஸ் டீச்சர்கிட்ட போய் கேட்பேன், அதை எனக்கு என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறத. ஏன்னா நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும் தெரியும் போய் நிற்கிறேன். நிறைய புஸ்தகம் வாசிப்பேன். இருந்த பொழுது மூத்த ஆசிரியர்கிட்ட ரொம்ப ஆலோசனை கேட்பேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லலாம் என்ன செய்வேன்னா, ஸ்கிட்டு எப்போதுமே பாடம் நடத்தும் போது நாடகத்தின் வாயிலாக அப்படிலாம் நான் வந்து என்ன செய்வேன்னா நடத்துறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து ரொம்ப பாராட்டி இருக்கிறாங்க, ஆதி மனிதனா ஆதி மனிதனையும் கொண்டாந்து நிறுத்திட்டீங்க, உறுப்புகள்னா அந்த உறுப்புகளையே அப்படியே கொண்டாந்து எல்லாத்தையும் டெமோ பண்ணி காட்டிட்டீங்க, மார்க்கெட்டு எடைங்கிற கணக்குக்கு அப்படியே ஒரு கடையவே ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அப்படிலாம் வந்து நிறைய இது பண்ணியிருக்கேன். நிறைய அனுபவம் மூத்த ஆசிரியர் முறை நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு நான் வந்து எங்க போனாலும் என்னால இன்னொரு 10 வருஷம் கூட நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்யலாங்கிற அளவுக்கு நான் நிறைய கத்துக்கிட்டேன். மேடையில் பேசுறதுக்கு கத்துக்கிட்டேன், ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு கத்துக்கிட்டேன், ஒரு ஃபெலிசிட்டேஷன் கொடுக்கறதுக்கு கத்துக்கிட்டேன். இது எல்லாமே நான் மூத்த ஆசிரியன் வாயிலாகவும், இன்னும் நிறைய கதை சொல்லுவேன் அது வந்து புத்தகத்தின் வாயிலாக, ரீடிங் ஹேபிட் எனக்கு ரொம்ப உண்டு, நான் அதன் வழியாகவும் நான் கற்றுக்கொண்டேன்.
1: அதாவது அந்த ஆசிரியர் பணியை பத்தி ஒவ்வொரு விஷயமும் சொல்லும் போதும் உங்க மனசுல அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட நீங்க சொல்றீங்க, அது உங்க முகத்திலேயே தெரியுது. அதாவது ஒவ்வொரு பணிக்குமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த ஆசிரியர் பணிக்கு அப்படின்னு தனித்துவமான விஷயம்னு நீங்க பாக்குற விஷயத்த சொல்லுங்க.
0: எனக்கு எப்போதும் கையில் ஒன்று சாப்பீஸ் இருக்கணும், அல்லது நோட்டில் ரெட் பென் இருக்கும், நோட்டு திருத்திருக்கு, இந்த வேலை தான் நான் இருப்பேன். பாடம் நடத்தணும், நின்று தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இருக்கும். அதனால் எந்த நேரமும் ஒரு தேனி மாதிரியே நான் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும், ரொம்ப பிரியப்படுவேன். அதே மாதிரி மாணவர்களையும் அப்படித்தான் வச்சுருப்பேன். மிகவும் பாடம் மட்டும் நடத்துறது மட்டும் இல்லை, அவங்க ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ பர்ஃபெக்டாக கொண்டுட்டு வரேன்னு சொல்லி, எந்த அளவுக்கு படிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எழுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப என்னை முழுமையாக அர்ப்பணிப்பேன். ஒரு தோய்ந்து போய் ஒரு சோம்பேறியா அப்படிலாம் இருக்கு, நல்லா நடத்தணும், பிள்ளைகளுக்கு நல்லா போய் ரீச் ஆகணும், இந்த பாடம் ஏன் எடுக்கிறோம், அதோடைய கருத்து என்ன, அது எப்படி போய் பிள்ளைகளுக்கு போய் சேரணும், அது அவளுக்கு எந்த விதத்தில் பயனாகுங்கிற அளவுக்கு நான் டீச் பண்ணணும் விரும்புவேன்.
1: இப்போ அந்த 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அந்த ஒவ்வொரு எழுத்தா கூட்டி அந்த ஒவ்வொரு வார்த்தையை கம்ப்ளீட்டா சொல்ல தெரியும். அதே மாதிரிதான் 4ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் வந்திருப்பாங்க. இப்போ 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓரளவு வாசிக்கிறதுக்கு கொண்டு வரணும் இல்லையா? ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்ன்றது வந்து நீங்கள் எப்பெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்க, அந்த ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க?
0: 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா நீங்க ரீட் பண்ணுவா இது பண்ணுவா. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து ஹியரிங் நிறைய இருக்கு, ரைட்டிங் வந்து அவங்களுக்கு ஸ்லோவாயிடுச்சு. ஏன்னா டிவி பாக்குறாங்க, செல்போன் யூஸ் பண்றாங்க நிறைய. நீங்க இப்ப நம்மளுக்கு தெரியாத ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்ப எனக்கெல்லாம் சில இதை வச்சுட்டேன்னா தெரியாது, படிப்பே வராது. ஆனா இந்த செல்போன் அவளுக்கு நிறைய கான்டாக்ட் இருக்கும், எனக்கு தெரியாதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு நிறையவே எழுத்து கொஞ்சம் கஷ்டப்படுறான் எழுதுறதுக்கு. இப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்திலிருந்து இப்ப ஜூன்ல இப்ப நான் ஆரம்பிச்சேன்.

அவங்களுக்கு முதல்ல அந்த எழுத்து கொண்டு வர்றதுக்கு ஓரெழுத்து ஈரெழுத்து மூவெழுத்து இந்த எழுத்துக்களை முதல்ல அறிமுகப்படுத்தி முதல்ல ஆணாவணாவை கொண்டுட்டு வந்து அந்த கூட்டு எழுத்துக்கள் எப்படி வந்துச்சு, ஒரே எழுத்துனா தை பை கை அப்படின்னு வருது, ஈரெழுத்துனா கல் மண் அந்த மாதிரி இருக்கு. சில இடத்துல ரொம்ப புரியாத பிள்ளைகளுக்கு அதை எடுத்து காட்டி இதுதான் கல் இதுதான் மண் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாசிக்கிறதுக்கு அவளுக்கு ஈஸியா இருக்கும். நான் டெய்லி என்ன செய்வேன், பாடத்திலேயே ஒரு பகுதியில ஒரு அஞ்சு வரி வாசிக்கணும், அதே மாதிரி ஆங்கிலத்துல அஞ்சு வரி வாசிக்கணும். வாசிப்பு பயிற்சிக்கு நிறைய வந்து கதைகள் மூலம் கதை புக்கு டெய்லி வாசிக்கணும், கிளாஸ்ல சொல்லி வாசிக்க வைப்பேன். வாசிப்பு பயிற்சி இருந்தா தான் அந்த பிள்ளைங்களால புக்கு படிக்க முடியும். படிச்சா மட்டும் பார்த்தா

0: உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட பிரெயின் வந்து ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்வாங்க.
1: கட்டாயம்.
0: அதாவது படிப்புல பின்தங்கிய குழந்தைகளையும் ஒரு வகுப்புன்னு எடுத்துட்டோம்னா அதை வாழ்த்தனம் பண்றதுக்குன்னே ஒரு சில குழந்தைகள் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சேட்டை பண்ற குழந்தைகளையும் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க?
1: ஒண்ணுமே தெரியாத மாணவி இருக்கிற இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் இருப்பான். நான் முதல்ல சொன்னது மாதிரியே அவங்களுக்கு இந்த சின்ன சின்ன 2 லெட்டர் அந்த சொன்ன இரு எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் உள்ளதை போதிச்சு அந்த பிள்ளைகளுக்கு வந்து என்ன செய்யணும், எழுத வச்சு அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்றதுக்கு இப்போ எழுதி காட்டிட்டாலா, வெரி குட், இதே தான் நாளைக்கு செஞ்சுட்டு 5 டைம்ஸ் எழுதிட்டு வரணும், இது 2 டைம்ஸ் எழுத்து டேபிள்ஸா 2வது வாய்ப்பாடம் ஒரு 5 வரைக்கும் எழுதிட்டு வந்துருச்சு, நீ செஞ்சுட்டு வந்துட்டு உனக்கு காலையில் நான் முட்டாய் கொடுப்பேன், அந்த மாதிரி செஞ்சிருக்கேன். அப்படித்தான் இது வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் நான் அப்படித்தான் செஞ்சிருக்கேன். வந்து உடனே நினச்ச முடிச்சு நான் காலையில் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நினைப்பா. இந்த வாழ்த்தனம் பண்ற பிள்ளைகளுக்கு லீடர்ஷிப், நீ தான் இன்னைக்கு கிளாஸ் லீடர், நான் இப்போ வெளியில் போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு, மேடம் கூப்பிட்ருக்காங்க போகிறேன், வகுப்பு அமைதியாக இருக்கணும், நீ தான் பார்க்கணும், நோட் எழுத முடிச்ச உடனே கலெக்ட் பண்ணி வை அப்படின்னு அவளுக்கு ஒரு லீடர்ஷிப் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், இன்னைக்கு இந்த லீடர்ஷிப் அவன் நல்லா பார்த்துட்டா, இன்னைக்கு சூப்பராக செஞ்சாடி இந்த பொண்ணு அப்படின்னு அவளை பாராட்டி ஒரு பேனா வையாத ஒரு பென்சில் ஏதாவது கையில் கொடுத்துட்டோம்னா அவள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம தான் ஒரு லீடர், அவளுக்கு வந்து வீட்டில் போய் சொல்லிடுறது நான் தான் இன்னைக்கு லீடர் அப்படின்னு அவளுக்கு இந்த தலைமைத்துவம் கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவளோட வாழ்த்தனம் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு.
0: அதாவது நீங்க நிறைய விஷயம் வந்து நீங்க வந்து ஒரு ஆசிரியர் குணாதிசயமா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இதுல இன்னமுமே வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்ட படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து கண்டிப்பா நல்லபடியா கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய குணாதிசயங்கள் பத்தி சொல்லுங்களேன்.
1: ஆசிரியர்கள் வந்து எப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைக்கு என்ன கேர் கொடுக்குறோமோ, கோவப்பட வேண்டிய நேரத்துல கோவப்படணும், கண்டிக்கிற நேரத்துல கண்டிக்கணும், திட்ட வேண்டிய நேரத்துல திட்டணும், எல்லாமே இருக்கணும், எல்லா நேரமுமே அன்பா போக முடியாது, அதால திருத்த முடியாது சரிங்களா. அதனால அந்த ஆசிரியர்களுக்கு வந்து கருணை இருக்கணும், இரக்கம் இருக்கணும், தயவு இருக்கணும், நல்லா அவங்களோட போட்டு பொறுமை இருக்கணும், இதெல்லாம் இருக்கும், பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட எங்கிட்ட நிஜமாவே அந்த பிள்ளைகள் பண்ற சேட்டையில பொறுமை இருக்காது, ஆனா இதெல்லாம் இருந்தா தான் அவங்கள என்ன செய்ய முடியும், ஒரு நல்ல ஆசிரியரா இருக்க முடியும்.
0: இப்போ ஒரு ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு பாடம் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும்?
1: ஒரு வருஷம் முழுவதும் அவங்களோட நான் இருக்கேன், அப்போ அவங்க என்னை பார்க்குறாங்க, நான் எப்படி பாடம் எடுக்கிறேன், நான் எப்படி நடந்துக்கிறேன், மற்றவங்களோட எப்படி இருக்கிறேன், இந்த பிள்ளைகளோட எப்படி இருக்கேன், என் வேலையில் நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய சின்சியர் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ பிற்காலத்தில் அவங்க வரும்போது இந்த மிஸ் தான் நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல், ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனால் ஒரு கண்டிப்போடு இருக்கணும், ஒரு டிசிப்ளினோடு இருக்கணும்.
0: இப்போ நான் கேட்க போகிற கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளாக இது ஒரு டவுட்டாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அது என்ன வீட்டில் வந்து பெற்றோர்கள் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் ஆசிரியர் ஒரு வார்த்தையில் சொன்னால் கேட்குறாங்க, அப்படி அவங்க கிட்ட என்ன ஒரு மேஜிக் இருக்குது?
1: இப்போ நாங்கள் ஒரு செகண்ட் மதராக இருக்கிறோம், அப்போ நம்ம வந்து அந்த பிள்ளைகளை சமமாக நடத்தணும், அந்த பிள்ளைகள் செய்கிற தவறையும் நாங்கள் சுட்டி காட்டுறோம், படிக்கிற பிள்ளையவே என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ நம்ம எல்லாரும் நல்லா எழுதுறாங்க, பாராட்டுறாங்க, நம்ம சரியாக எழுதல தூக்கி போட்டுறாங்க, அப்போ நம்மளுக்கு திறமையுக்கு முன்னாடி ஹர்ட் ஆகுறோம். இப்போ மிஸ்ஸு சொல்கிறத ஒழுங்காக கீழ்படியணும், அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க மாதிரி ஒரு ஆழமான ஒரு அன்பு அவங்க கிட்ட, அன்பு கலந்த மரியாதை அவங்க கிட்ட நிறையா இருக்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மிஸ்ஸு சொல்கிறதான் கரெக்டு, அம்மாட்ட செல்ல பண்ண முடியாது, ஆசிரியர்கிட்ட செல்ல பண்ண முடியாது, இந்த கூட்டத்தில் வந்து நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது, அவங்களோட ஐக்கியமாக இருக்கணும்னா அவங்க சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டுட்டு வர்றாங்க.
0: இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, அன்பு கலந்த மரியாதை, அது அன்பு கலந்த மரியாதையா இல்லை பயம் கலந்த மரியாதையா?
1: பயம்னு சொல்லலாம், ஏன்னா என்ன அடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கலாம். அன்பு கலந்ததுங்கிற போது நம்ம வந்து நல்லா படிக்கிற பிள்ளைய நம்ம அடிச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம், யாரை அடிப்போனா படிக்காம இருக்கிற பிள்ளைய இருந்தால் ஏன்டி இப்படி படிக்காம இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவளை 2 கிள்ளுவோம் 2 அடிப்போம் ஏதோ ஒன்று இருக்கும். இப்போ நல்லா படிக்கிற 2 பேருக்கு முன்னாடி திட்டிங்கன்னா வெக்கப்படுவான். பயம் கலந்த மரியாதைன்னு சொல்லலாம், அன்பு கலந்த மரியாதைன்னு நம்ம சொல்லலாம். அன்பு கலந்த மரியாதைங்கும் போது நம்மளை கோவப்படுத்த மாட்டாங்க, என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்வாங்க.
0: அதான் ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க நீங்க. சரி, இப்போ பயம் கலந்த மரியாதைன்றது நம்ம அடிச்சிருவோமோன்ற ஒரு பயம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, அப்ப அந்த தண்டனை அப்படின்றதுல வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவா சொல்லுவாங்கல்ல, கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில கொட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்றது சொல்லுவாங்கல்ல, சோ அப்ப ஆசிரியர் கொட்டுறது வந்து மோதிர கையில கொட்டுறதுக்கு சமமா?
1: நல்ல நிலைக்கு அந்த பிள்ளை வரணுங்கிறதுனால தானே அந்த பிள்ளையை செய்கிறோம். இப்போ வந்து அதை வந்து சும்மா நம்மளை அடிக்கப்படல, இவ்வளோ அழகாக எழுதிட்டு இந்த இடத்துல ஏன் இப்படி எழுதியிருக்க, கீறி இருக்க, என்ன எழுது, ஒழுங்காக எழுது, நல்லா அழகாக எழுது, இந்த கோட்டுக்குள்ள எங்கிட்ட ஏன் வருது, அந்த பயத்தினால எழுதுனா செய்கிறேன், தன்னுடைய காரியத்தை சீர்படுத்திக்கிறேன், தன்னுடைய காரியம் தன்னுடைய பழக்க வழக்கத்தையே ஒழுங்குபடுத்திக்கிறேன், சீர்படுத்திக்கிறேன், இனிமேல் இப்படிப்பட்ட தவறு நம்ம செய்யக்கூடாது, இந்த இடத்துல பயம் கலந்த மரியாதைன்னு தான் நம்ம சொல்லணும்.
0: அப்ப அந்த தண்டனை அந்த பயம் இரண்டுமே வந்து ஒரு டிசிப்ளினா ஒரு ஒழுக்கமா கொண்டு வர்றதுக்கு அது உதவுதுன்னு சொல்றேன்.
1: ஒரு

0: சிறப்பா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்.
1: இவ்வளவு நேரம் வந்து ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து ரொம்ப அருமையா புதுவிதமான ஒரு பதிலுமே நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லலாம். ஒரு 35 ஆண்டு காலமா வந்து இந்த பணியில நீங்க ரொம்ப சிறப்பான முறையில உங்க பணியை வந்து நீங்க செஞ்சு முடிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து நீங்க கொடுத்த பதிலே வந்து சொல்லும். அதே மாதிரி இப்ப இந்த 35 ஆண்டு காலமாக நான் இந்த ஆசிரியர் பணியில திருப்திகரமா நான் இதெல்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு இதுல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கு.
0: இது சொல்லணும்னா நிறைய காரியங்கள் நான் சொல்லலாம். நாகலட்சுமின்னு மனைவி கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் இருக்கும் அவள் படிச்சுட்டு போய், கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அவளை நான் ரொம்ப நேசித்தேன். என்னன்னா அவளுடைய பேக்ரவுண்ட், அவளை இந்த தினமும் கொண்டாது அவளுக்கு உணவு கொடுக்கற ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு வந்து காலில் டப்புன்னு விழுந்தா பாருங்க எந்த அளவுக்கு நான் உணவுக்கு கஷ்டப்பட்டேன் மிஸ். நான் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நடத்தி கவர்மெண்ட்ல வந்து ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் தான் 100 பிள்ளைகளை வச்சு பாதுகாத்து உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மிஸ் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு ஒரு நிகழ்ச்சியானது. அப்புறம் ஒரு முறை ஆட்டோவில் வரும்போது அடுத்த கிளாஸ் பிள்ளை 50A திடீர்னு வந்த பஸ்ல வந்து கீழே விழுந்தாலும் சக்கரம் அவன் காலில் ஏறிடுச்சு. என் பிள்ளை 2 பிள்ளைகளும் நான் கூட்டிகிட்டு வரேன், சக்கரை ஏறிடுச்சு. இப்படி தூக்கி பார்த்தா வந்துங்குது பிள்ளையில ஆட்டோவில் விட்டுட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுருக்கு. அந்த பிள்ளைய அப்படியே தூக்கி தோல், அப்போ நான் கொஞ்சம் யங்ஸ்டர், தூக்கி தோளில் போட்டுட்டு அடுத்த ஆட்டோ பிடிச்சி நேரம் ஜிஹெச்சுக்கு போய் சரியான நேரத்துக்கு போனதுனால அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நடக்கிற அளவுக்கு அவ வந்துட்டான். அது என்னால் மறக்க முடியாத காரியம். அடுத்து நிறைய மாணவிகள் மதுரையில் நிறைய காலேஜில் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹெச்ஓடியாக இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸாக இருக்கிறாங்க. சொல்லிக்கிட்டே போ நிறைய மாணவிகளை நான் சொல்ல முடியும். என் வாழ்நாளில் இன்னொரு மறக்க முடியாத ஒரு சம்பவம், தேன்மொழி சத்திரக்குடியிலேருந்து வந்திருக்கிறா, உங்களுக்கு நல்லா படித்த ஃபேமிலி. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து எழுத சொல்கிறேன், 5th வந்திருக்கு, முதல்ல வந்திருக்க புது பிள்ளைய வந்தவ, எழுதி கட்டுறா, ஆவே போட தெரியல, ஆவே போட தெரியாமல் வந்திருக்காள்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சரி பிள்ளைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு. அப்போ என்ன சேர்ந்து கொஸ்டினை எழுதி கொண்டாந்து, நம்ம காலங்களெல்லாம் நிறைய படித்து எழுதணும், இப்போ 1 வேர்டு, அப்போ எல்லாமே படித்து நிறைய கொஸ்டின்ஸ் எழுதணும். ஒரு கொஸ்டினை எழுதிட்டு வந்தா வேகமாக முதல்ல ஓடி வருவா, ஓடி வர்றாள்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா அதில் என்ன போட்டிருப்பானா, முட்டை தான் போட்டிருப்பான், வட்ட வட்டமாக முட்டை போட்டிருப்பான். சரி இவளை வந்து நம்ம கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை முதல்ல ஆவோட வச்சு அதையே அந்த நாள் முடிச்சு பயிற்சி கொடுத்து அப்புறம் ஆவை போட்டு இப்படி அவளுக்கு பயிற்சி கொடுத்து கடைசியில் நீங்கள் நம்பவே மாட்டீங்க 10th மார்க்கை வந்து நான் சேப்பலுக்கிட்ட நின்று ஜோ பண்ணிக்கிட்டு நிற்கிறேன், வந்து காலில் வந்து இன்னும் அள்ளோ அள்ள அள்ளோ என்னுடைய கட்டும் போயிட்டாலோ அப்படின்னு நினைச்சிட்டு பாக்குறேன். கடைசியில நான் 460 மார்க் வாங்கினேன்னு சொன்ன பாருங்க, எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அந்த பிள்ளைய. இன்னொன்னு மறக்க முடியாது என்ன, அந்த காலங்களில் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் நடக்கும்போது பிள்ளைகளை உள்ளுக்களை விட மாட்டாங்க. பேரண்ட்ஸ் கொண்டாந்து காலையில் 6 மணிக்கெல்லாம் என் வீட்டில் கொண்டாந்து விட்டுருவாங்க. விட்டுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளை வந்து நான் வந்து கரெக்டாக மினி பஸ் டைமில் கரெக்டாக 12 இந்த பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஸ்கூலுக்கு வருவேன். அப்படி ஒரு அனுபவம் இருக்குது. அதே மாதிரி அந்த சுற்று வட்டாரத்து பிள்ளைங்களாம் 6 மணிக்கு என் வீட்டுக்கு படிக்க வந்துடுவாங்க, ஃப்ரீயாக தான். என் பிள்ளை 2 பிள்ளைங்க அவங்களோட அவங்கள உட்கார வச்சு 9 மணிக்கு அனுப்புவேன். அப்புறம் எக்ஸாம் டைமில் இங்கிலீஷ் அப்போல்லாம் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும், அப்போ இந்த இங்கிலீஷ் மேத்ஸுக்காக என் வீட்டிலே தங்க வைப்பேன். பெற்றோர் அந்த அளவுக்கு எங்க கிட்ட நல்லா இருந்தாங்க. பிள்ளைகளை விட்டுருவாங்க, நான் அவளுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு படிக்க வச்சு தூங்க வச்சு காலையில் பஸ்ல கிளப்பி இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வரேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவம், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பேரண்ட்ஸ் என்னை நம்புனாங்க, என் மேல நல்ல ஒரு மரியாதை வச்சாங்க. இன்னொன்று, நாங்கள் ஒரு கண்டிப்பான ஆசிரியர், ஸ்கூலுக்கே தெரியும் நான் வந்து அவார்டு வாங்கலை, ஆனால் ஸ்கூலுக்குள்ள எனக்கு ஒரு நல்ல நேம், நல்லா நடத்துவாங்க, ஸ்ட்ரிக்டான டீச்சர், அவங்க கிளாஸாக இங்கிலீஷ் மேத்ஸ் வேற லெவலில் இருக்கும். அப்படித்தான் இது வரைக்கும் நான் பேர் வாங்கியிருக்கேன். இது எனக்கு மறக்க முடியாத சம்பவங்கள்.
1: இது வரைக்கும் அறிவின் அகரம், அனுபவத்தின் அழகு அப்படின்ற தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே வந்து ரொம்ப அழகாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது மாணவர்களுக்கு எப்படி நீங்கள் வந்து புத்தகத்தில் இருக்க பாடத்தையும் சரி, உங்களோட அனுபவத்தில் இருக்கிற ஒரு பாடத்தையும் சரி, எந்த அளவுக்கு நீங்கள் ஊட்டி ஊட்டி நீங்கள் வளர்த்துருக்கீங்க அப்படின்றத விஷயத்தை வந்து ரொம்ப அருமையாக நீங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுவரை அறிவின் அகரம், அனுபவத்தின் அழகு, இதில் ஆசிரியை எஸ்தர் புஷ்பவள்ளி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: கனியாய் நிற்கிறதே.
1: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் ஜூலை மாதம் 22 தேதியான இன்றைய சிறப்புகள்.
2: ஜூலை 22 தேதியான இன்று தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். 1947 ஆண்டு ஜூலை 22 நாள் நடைபெற்ற இந்திய அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தில் தற்போதைய மூவர்ண கொடி இந்தியாவின் தேசிய கொடியாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை கொண்டாடும் வகையில் இந்த நாள் தேசிய கொடி தினமாகவும் அறியப்படுகிறது. கணிதத்தில் பயன்படுத்தப்படும் பை என்ற குறியீட்டின் மதிப்பு 22/7 ஆகும். இந்த எண்ணின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 22 தேதி பை தோராய நாளாக உலகெங்கிலும் உள்ள கணித ஆர்வலர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 22 தேதியான இன்று 1968 ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முன்னோடி பெண் மருத்துவர் நினைவு தினம் இன்று. ஜூலை 22 தேதியான இன்று 2019 ஆண்டு இந்தியாவில் சந்திராயன் 2 என்ற விண்கலம் நிலவை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்டது.
1: அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் வியக்க வைக்கும் ரயில் நிலையம் பற்றிய தகவல்.

இன்று உலகின் மிக பிரபலமான ரயில் நிலையங்களில் ஒன்றான அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் என்ற ரயில் நிலையத்தின் அம்சங்கள் பற்றி தெரிந்து கொள்வோமா? ஒரு ரயில் நிலையம் என்பது பயணிகள் வந்து செல்லும் இடம் மட்டுமல்ல, ஒரு நகரத்தின் வரலாறு, கட்டிடக்கலை, பண்பாடு, தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் அடையாளமாகவும் இது திகழ்கிறது. அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற இடங்களில் முதன்மையானது கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல். இந்த ரயில் நிலையம் அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் மான்ஹாட்டன் பகுதியில் 42வது தெருவில் அமைந்துள்ளது. இந்த நிலையத்தின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்குகிறது. முதன் முதலாக கிராண்ட் சென்ட்ரல் டிப்போ என்ற பெயரில் ஒரு ரயில் நிலையம் 1871ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. காலப்போக்கில் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததால் நகரின் வளர்ச்சிக்கேற்ப அந்த நிலையம் முழுமையாக மறுவடிவமைக்கப்பட்டது. அதன் விளைவாகத்தான் இன்று நாம் காணும் பிரம்மாண்டமான கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல்

1913 பிப்ரவரி 2 பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. 100 மேலாக சேவையாற்றி வரும் இந்த நிலையம் இன்றும் உலகின் சிறந்த ரயில் நிலையங்களில் ஒன்றாக திகழ்கிறது. கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினலின் முதல் சிறப்பு அதன் பிரம்மாண்டமான கட்டிடக்கலை. வெளிப்புறம் பழமையான ஐரோப்பிய கலைநயத்தையும் உட்புறம் நவீன வசதிகளையும் இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது. நிலையத்தின் மைய அரங்கிற்குள் நுழையும் போது உயரமான கூரையும் விண்மீன்கள் வரையப்பட்ட நீல வானத்தை ஒத்த மேற்கூரையும் உலக புகழ்பெற்ற 4 முகங்களை கொண்ட பித்தளை கடிகாரமும் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும். இந்த ரயில் நிலையத்தில் பல தளங்களில் அமைக்கப்பட்ட ஏராளமான ரயில் பாதைகள் உள்ளன. தினமும் லட்சக்கணக்கான பயணிகள் இங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றனர். நடைமேடைகளின் எண்ணிக்கையிலும் பயணிகள் பயன்பாட்டிலும் உலகின் மிக முக்கியமான ரயில் நிலையங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் போக்குவரத்திற்காக மட்டுமல்ல, இது ஒரு முக்கியமான சுற்றுலா தளமாகவும் விளங்குகிறது. உள்ளே பல்வேறு உணவகங்கள், புத்தக கடைகள், காஃபி நிலையங்கள், வணிக வளாகங்கள் என பல வசதிகள் உள்ளன. ஆண்டுதோறும் உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த நிலையத்தை பார்வையிடுகின்றனர். பல ஹாலிவுட் திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்கள் மற்றும் ஆவணப்படங்களில் இந்த நிலையம் இடம்பெற்றிருப்பதால் இதன் புகழ் உலகம் முழுவதும் பரவியுள்ளது. வரலாறும் நவீனமும் இணைந்த இந்த இடம் நியூயார்க் நகரின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. நவீன வளர்ச்சியின் வேகத்தில் பல பழமையான கட்டிடங்கள் மறைந்து வரும் நிலையில் கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் தனது வரலாற்று சிறப்பை பாதுகாத்து நவீன வசதிகளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. பாரம்பரியத்தையும் முன்னேற்றத்தையும் ஒருசேர இணைக்கும் அரிய எடுத்துக்காட்டாகவும் இது திகழ்கிறது.

0: நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் இந்திய வடிவக்கலை ஓவியங்கள். இதில் கோலக்கலை குறித்து தகவல் வழங்குபவர் ஓவியக்கலை பயிற்றுனர் டாக்டர் ஏ. பிருந்தா அவர்கள்.
1: கோலக்கலை நம் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டினை உலகிற்கு எடுத்துக்காட்டும் ஒரு அழகிய கலையாகும். கோலம் போடுவது என்பது பார்ப்பதற்கு சாதாரண விஷயமாக தெரியலாம். கோலம் வரைய ஒருமித்த மனம், ஆக்கச் சிந்தனை, கடுமையான முயற்சி அவசியமாகிறது. கோலம் என்பதன் பொருள் நிலத்தை அலங்கரித்து அழகுபடுத்துதல் ஆகும். அதிகாலையில் வீட்டிற்கு முன் சாணம் தெளித்து கோலம் போடுவதில் அர்த்தம் உள்ளது. சாணம் கிருமி நாசினி, வீட்டிற்குள் கிருமிகளை நுழைய விடாது. மார்கழி பனிக்காற்றில் மருத்துவ குணமுள்ள ஓசோன் இருப்பதால் அதிகாலையில் கோலம் போடும் பெண்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கும். நம் மூதாதையர்கள் அரிசி மாவில் தான் கோலம் போட்டனர். அது அன்னதானத்திற்கு சமமாக கருதப்பட்டது. சிறு வயதிலிருந்தே குறிப்பாக பெண்கள் அவர்கள் முன்னோர்களிடமிருந்து கோலக்கலையை ஆர்வமுடன் கற்றுக்கொண்டு வருகின்றனர். கோலம் போடுவது சாத்திரங்களின் அடிப்படையில் என்றாலும் அறிவியல் அடிப்படையில் பல நன்மைகள் உண்டு. உடலுக்கு நல்ல பயிற்சி கிடைக்கிறது. புள்ளி கணக்கு வைத்து கோலம் போடுவதால் கணக்கியல் அறிவு பெருகும் என்பதில் ஐயமில்லை. கற்பனை திறன் வளர்கிறது. புள்ளிகளை இணைக்கும் போது மனதை ஒருமைப்படுத்துவதால் அது மனோ வலிமையும் தருகிறது. அதிக அளவில் புள்ளி வைத்து போடப்படும் சுழிக்கோலம் முழு கவனத்தையும் சிதறாமல் வைத்திருக்க உதவுகிறது. தினமும் கோலமிடுவதால் தெளிந்த சிந்தனை உருவாகிறது. சிக்கலான தருணங்களில் பதட்டப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கும் பக்குவத்தையும் கொடுக்கிறது. கோலங்களின் மூலம் கணிதத்தை எளிமையான முறையில் சிறுவர்கள் பயிலலாம். நம் பாரம்பரிய கலையான சுழிக்கோலக்கலையை பாதுகாக்க வேண்டும். நம் புதிய தலைமுறையினர் கோலத்தின் தன்மையை அறிய வேண்டும்.

ஆப்ஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும்

0: பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது நீட் வினாத்தால் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு எடுத்துரைத்தார். அதேவேளையில் இந்த விவாதம் உரிய விதிகளை பின்பற்றியும் முறையான தயாரிப்புடனும் இடம்பெற வேண்டியதன் அவசியத்தை அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான கால அவகாசம் மற்றும் விவாதத்திற்கான விதிகளை அனைத்து கட்சிகளின் தலைவர்களிடமும் அவர் கோரினார். இப்பிரச்சினையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அர்த்தமுள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடைபெற வேண்டும் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் அகிலேஷ் யாதவும் மாணாக்கரின் போராட்ட விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் எடுத்துரைத்தார். இப்பிரச்சினையில் அமளி தொடரவே மக்களவை மீண்டும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க விபத்தில் உயிரிழந்தோருக்கு அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அவைத்தலைவர் அனுமதி அளித்ததை அடுத்து நீட் மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் அமளியும் நிலவியதை அடுத்து மாநிலங்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானு ஸ்ரீஸ்வர், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப் பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வது

0: அதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கிறோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.
1: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்ஃபி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இரண்டாவது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31 இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் இரண்டாவது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17 5-21 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 1:55. இப்பொழுது திரையிசை பாடல் கேட்கலாம். போஸ் படத்திலிருந்து கிருஷ்ணகுமார், ஸ்ரேயா கோஷல் பாடியிருப்பது.

0: போராடுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு முதன்மையான மத்திய அரசின் நிதியுதவி பெற்ற இந்திய அரசாங்க திட்டமாகும். இது 6 வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் ஊட்டச்சத்து, சுகாதார பரிசோதனைகள், தடுப்பூசி மற்றும் பாலர் கல்வி ஆகிய 6 சேவைகளின் தொகுப்பை வழங்குகிறது. இந்திய குழந்தைகளின் நலம் தொடர்பான புள்ளி விவரங்கள் வளர்ந்த நாடுகளின் புள்ளி விவரங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் குறைவானதாக உள்ளது. எனவே இத்திட்டம் குழந்தைகளுக்கான தேசிய கொள்கைகளுக்கு இணங்க 1975 தொடங்கப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு பிறகு இத்திட்டமானது மெல்ல மெல்ல வளர்ந்து உலகின் மிகப்பெரும் குடும்ப மற்றும் சமூக நலத்திட்டங்களில் ஒன்றாக மாறியது. இது தனது சிறந்த சேவையை அளித்து வருவதால் இந்திய அரசாங்கம் இத்திட்டம் பரவலாக நம் நாட்டில் மூளை முடுக்கெங்கும் அனைவரையும் சென்றடைவதாக இருக்க வேண்டும் என்பதில் முனைப்பு காட்டி வருகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கமானது ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க பிறந்த குழந்தைகள் முதல் 6 வயதுடைய குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலையை மேம்படுத்துதல், சுகாதார தலையீடுகள் மூலம் குழந்தை மற்றும் தாய் வழி இறப்பு விகிதங்களை குறைத்தல், மேலும் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து கல்வி மூலம் பெண்கள் மற்றும் இளம் பருவ பெண்களை மேம்படுத்துவதாகும். இத்திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் முக்கிய சேவைகள் யாதெனில், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சத்தான உணவுகள் வழங்குவதன் மூலம் துணை ஊட்டச்சத்து அளித்தல், 3 முதல் 6 வயதுடைய குழந்தைகளுக்கான ஆரம்ப கல்வி தருவதன் மூலம் முன்பள்ளி முறைசாரா கல்வியை வழங்குகிறது, தாய்மார்கள் மற்றும் குடும்பங்களுக்கான ஊட்டச்சத்து ஆலோசனை மற்றும் சுகாதார கல்வியை இத்திட்டம் அளிக்கிறது. மேலும் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நோய் தடுப்பை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறையுடன் இணைந்து தடுப்பூசி போடப்படுகிறது. சுகாதார பரிசோதனைகளின் மூலம் வளர்ச்சி மற்றும் ஆரோக்கியத்தை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இது மட்டுமின்றி பரிந்துரை சேவைகள் மூலம் உடனடி சிகிச்சைக்கான உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறிகிறது. இத்திட்டமானது அங்கன்வாடி மையங்களில் மிகப்பெரிய வலையமைப்பு மூலம் இந்தியாவின் அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுகிறது. இதில் பிறந்தது முதல் 6 வயது வரை உள்ள குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் பயன்பெறுகின்றனர். உலகின் மிகப்பெரிய சமூக அடிப்படையிலான திட்டமாக கருதப்படும் இது குழந்தை பருவ பராமரிப்பு, ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான பிரச்சனைகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இத்திட்டம் ஊட்டச்சத்து குறைபாடு, உடல்நலக்குறைவு ஆகியவற்றை தவிர பெண் குழந்தைகளுக்கும் அனைத்து பொதுவான வளங்களை வழங்குவதன் மூலம் பாலின சமத்துவமின்மையை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டதாகும். இதுவரை ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் பற்றி தெரிந்து கொண்டோம். மீண்டும் நாளை மற்றொரு மத்திய அரசின் மகத்தான திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரை இசை கேட்கலாம். திரை இசையின் முதலில் உதயா படத்திலிருந்து ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது.

எஃப்எம் ரெயின்போ 103 தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக. திரையிசையின் நிறைவாக போஸ் படத்திலிருந்து கிருஷ்ணகுமார் ஸ்ரேயா கோஷல் பாடியது.

0: திரையிசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 2:30.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
1: கொடிஷியா நடத்தும் கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 தேதி வரை காலை 10 முதல் 28 வரை நடைபெற உள்ளது.
3: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிஷியா தொழிற் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.

0: வணக்கம் நேயர்களே, ஆகாசவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய நமது நிகழ்ச்சியில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. அண்ணா வணக்கம்ங்க.
1: வணக்கமுங்க. என் பேர் சண்முகம்ங்க. வடவுதூலிருந்து செஞ்சேரி மலை வந்துட்டோம்ங்க. அப்பா பேர் ஆறுமுக நாடாருங்க, அம்மா பேர் ஐயம்மாளுங்க.
0: அண்ணா, இதுவரைக்கும் உங்களுடைய தென்னை தொழில், அதில் தேங்காய் வந்து நீங்கள் விவசாயிகிட்ட வாங்கி உங்களுடைய களத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து உடச்சி விற்பனை பண்ணுறீங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் பார்க்குறீங்க. எதிர்பாராத விதமாக கொஞ்சம் இழப்பு வர நேர்ந்தாலுமே அதை நீங்கள் அந்த தொட்டி விற்பனை மூலமாக சமாளிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருக்குது இந்த தொழில். நீங்கள் தென்னை தொழிலில் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கிறீங்க. அதுபோக தேங்காய் போடுறது அந்த மாதிரி தொழில் உங்களுடைய பசங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ணா, இந்த தென்னை தொழில் மட்டும் இல்லாமல் நீங்கள் விவசாயிகளிடமிருந்து தேங்காயை வாங்கி உடச்சி வச்சு பருப்பு பண்ணி விற்பனை பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் வேறு சின்ன சின்ன தொழில் எது எது பண்ணுறீங்க இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள்? அப்படி இருந்துச்சுன்னா எங்ககிட்ட நிறைய பகிர்ந்துக்கலாமே.
1: 15 ஒரு எனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இருந்துங்க, விலைக்கு வாங்கிங்க, அந்த இடத்த விற்று போட்டுங்க, இங்கே வந்துட்டுங்க. நான் எங்கள் ஊரை விட்டுங்க வந்து தான் இங்கே செஞ்சேரி மலைக்கு வந்தோமுங்க. வந்து அதை ஒரு பக்கம் கடன் கொடுக்க வேண்டியது இருந்து அதுக்கு கொடுத்துட்டுனுங்க. கொடுத்து போட்டு நானும் எங்கள் பொம்பளையும் காய் தினம் 5 வண்டி 7 வண்டி உடைப்போங்க. உடச்சி சம்பாரித்து அவிகிட்டேயே அட்வான்ஸ் வாங்கிங்க. இன்றைக்காவது இவங்க கேட்டால் சரியாக இருக்கணுங்க தேவராஜ் கவுண்டர். அவிகிட்ட அட்வான்ஸ் வாங்கிங்க. முதல் இங்கேருந்து குரும்பவளையம் போய் என்ற மகன் நானும் ஒரு மாடு ஏற்றிட்டு வந்தோமுங்க. அந்த மாடு ஏற்றிட்டு வந்துங்க, அந்த மாட்டு மூலியமாக 9 லிட்டர் 8 லிட்டர் கறக்குமுங்க அந்த மாடு. அது சொசைட்டிக்கு ஆவின் பாலகத்துக்கு ஊற்றி வாரமானால் எப்படி 3500 ரூபா 3500 ரூபா 4000 ரூபா வருமுங்க. அந்த வருமானத்தை வச்சுட்டு மறுக்கா என்ன பண்ணுங்க, மறுக்கா ஒரு மாடு வாங்கினுங்க. அது மட கண்ணுக்குட்டி ஒன்றுங்க. மொத்தம் 3 வச்சு மேய்ச்சிட்டு இருந்தனுங்க. மேய்ச்சிட்டு அதை வச்சு அப்படியே இது பண்ணிகிட்ருக்கீங்களே, அந்த மாட்டுக்கு ஒரு மூக்கு கிட்ட ஒரு காயமாயும் கம்பிப்பட்டு அதைய வெறும் 17,000 விற்றுட்டுனுங்க அந்த தாய் மாட்டை. அது விற்ற கடைசியில் அந்த கண்ணுக்குட்டி ஈசு கண்ணு போட்டுருச்சுங்க. அதையும் ஒரு 20 ரூபாய்க்கு விற்று போட்டணுங்க. பையனுக்கு செல் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி தனிக்குள்ளே போட்டான்னு சொல்லிங்க, படிக்கிறக்கு இல்லைன்னு லாக்டவுன் அப்போ. அது போன கடைசி இல்லைங்க. ரெண்டாவது என்ன பண்ணேன், அந்த ஒரு மாடு இருந்துங்க, அந்த மாட்டையும் விற்று போட்டுங்க. மறுக்கா கொஞ்ச நாள் மாடு இல்லாமல் இருந்தனுங்க. மறுக்கா போய் எங்கள் உள்ள கல்யாணம் முடிச்சப்போ கிழக்க பெரிய வட்டியில் போய் ஒரு மாடு, கருப்பு மாடு வாங்கிட்டு வந்தனுங்க. அது பையன்னானு போய் விலை பேசி 31 ரூபாய்க்கு பேசி விட்டுங்க. கறவை வாங்கிட்டு வந்தோமுங்க. அதை கொண்டு வந்து அப்படியே கறந்து ஊற்றிட்டு இருந்தேனுங்க. ஊற்றிட்டு இருந்து போட்டு மறுக்கா கொஞ்ச நாள் கழிச்சுங்க கிழக்க வலசுப்பாளையம் போய் ஒரு செவலை மாடு வாங்கிட்டு வந்தேனுங்க. அந்த மாடு தான் இப்போ இருக்குதுங்க. அந்த மாடு கண்ணு போட்டால் அது 5 லிட்டர் கறக்குமுங்க நேராக. அது போட்டது ஒரு கெடேரி கண் இருக்குதுங்க, அது ஒன்றும் பழம் பண்ணலிங்க. அது இல்லாமல் சின்ன கண் இப்போ ஒரு கெடேரி கண் இருக்குதுங்க, அதையும் வச்சு நான் மேய்ச்சிட்ருக்கேனுங்க. அந்த பெரிய மாடு விற்றது ஒரு 20 ரூபா, பேங்கில் போட்டுனுங்க 20,000. 30,000 ரூபாய்க்கு விற்றனுங்க பெரிய மாட்டை. அதில் ஒரு 10,000 ரூபாய்க்கு 2 ஆட்டுக்குட்டி வாங்கி விட்டுனுங்க. அதுக்கு 2 இப்போ இருக்குதுங்க. அது இல்லாமல் என்ற மகன் நான் போய் 1,000 ரூபா போட்டு ஒரு 2 கோழி வாங்கிட்டு வந்தோமுங்க. அதில் பார்க்கலாம் எல்லாம் கோழி வளர்த்துனா நாட்டுக்கோழி வளர்த்துனா வருதல்லன்னு சொல்லி நாட்டுக்கோழி வளர்த்தலான்னு வாங்கிட்டு வந்துங்க. ஒரு தாய் கோழி ஒரு சாவல் வாங்கிட்டு வந்தனுங்க. அதை கொண்டு வந்து ஒரு கோழி வந்துங்க, ஃபஸ்ட்டு கோழி ஒரு 7 குஞ்சு பொறிச்சு அது பெருசாகிருச்சுங்க. அதுக்கு சாவலுக்காக போகுதுங்க. அதில் வந்து இப்போ ஒரு சாவலுங்க 4 விடைங்க.

0: ஒரு விடையை விற்றுட்டு ஒரு 1100 ரூபாய்க்கு விற்றுனுங்க, அதை அப்படியே எங்கள் பொம்பளைக்கிட்டு இருக்குதுங்க. கோழிக்காசு செலவு பண்ணுறது இல்லைன்னு முடிவுங்க. அது எவ்வளோ வருதுன்னு பார்க்கணுங்க அதில் வருமானம். அப்புறம் இப்போ இருக்கிறது வந்துங்க 5 சாவல் நம்ம கோழியிலேருந்து வந்தது, 5 சாவல் நல்ல சாவல் விற்கிற சாவல் இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒன்று வந்து ஆணிக்காலுங்க, அது தனியாக சுற்றிட்டுருக்குது. அது இல்லாமல் விலை கொடுத்து நான் 2600 ரூபா கொடுத்து ஒரு சாவல் வாங்கிட்டு வந்து விட்ருக்கேனுங்க. 2000 ரூபா கொடுத்து ஒன்று வாங்கிட்டு வந்து கட்டியிருக்கேனுங்க. எல்லாம் விலைக்கு கொடுக்கறது தானுங்க.
1: எதுக்குங்கண்ணா உங்ககிட்ட நிறைய சேவல் வச்சுருக்குறீங்க, அப்புறம் எதுக்கு விலைக்கு வாங்கினீங்க?
0: நல்ல சாவல் கிடைச்சா நம்ம கோழி குஞ்சிறக்கிறக்குங்க, அது மூலியமாக அந்த சாவலாட்டு வந்ததுன்னா விலைக்கு போகுங்க, சாவலுக்கு வாங்குவாங்க அதுக்கு. அப்புறம் இப்போது ஒரு கோழி 10 குஞ்சு பறிச்சுதுங்க, அதில் வந்துங்க ஒரு 5 குஞ்சு அப்படி இப்படி சீக்கு வந்து அப்படி இப்படியும் போச்சுங்க, ஒரு 5 குஞ்சு இருக்குதுங்க. அப்புறம் இப்போ 3 கோழி சேர்ந்து 8 குஞ்சு பறிச்சுதுங்க, அதில் 7 குஞ்சு எப்படியோ என்னாச்சுன்னு தெரியலைங்க சீக்கு வந்து போச்சுங்க, 1 குஞ்சு தான் இருக்குதுங்க அதில். அப்புறம் இன்னொரு கோழி ஒரு 10 குஞ்சு பறிச்சுங்க, 1 குஞ்சு சாவல் கொத்தி கொண்டு போட்டுதுங்க, 1 குஞ்சு என்னமோ பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க. அதில் 7 அண்ணம் இருந்துங்க, 5 சாவலுங்க, 2 கோழியாக அது ஒன்றும் சாவலான்னு முடிவாக தெரியலைங்க, அதுக்கு மேஞ்சிட்ருக்குதுங்க பாருங்கள், அதுக்கு தான் அடைச்சி வச்சுருக்குதுங்க. வெள்ளை ஒன்று நாய் பிடிச்சி போட்டுதுங்க, நல்லா சாவலை, அருமையான சாவலுங்க. அதை வச்சு அது மூலியமாக என்ன நம்ம சம்பாதிக்க முடியும்னு பார்க்கணும்ன்ட்டுருக்கிறேங்க. ஆனால் நல்லா வரும்படிங்க நாட்டுக்கோழி வளர்ப்பில், நான் மட்டுமல்லங்க யார் வேணாலும் என்னை போல் ரொம்ப இதாக இருக்கிறவங்க ஏழப்பட்டவங்க அந்த தொழில் செய்யலாம். நாட்டுக்கோழி வளர்ப்பு எதை அரிசி கம்பு இதை கடையில் விற்கிற மக்காச்சோளம் எதை நம்மளால் முடிஞ்சது வாங்கிட்டு வந்து கூட்டுத்தீவனம் போட்டு வளர்த்துனாங்க 10 ரூபா சம்பாதிக்கலாம். நம்ம ஒரு குடித்தனத்தில் ஒரு பொண்ணு ஆணு இருக்கிறாங்கன்னா அவிகளுக்கு அந்த கோழி நல்ல முறைக்கு வலை கட்டிக்கு இது வளர்த்துனாங்கனாங்க அவிகளுக்கு குடித்தனத்துக்கு சாப்பாட்டுக்கு அளவாக இருக்குது. கோழியில் நட்டம் வராதுன்னு நான் சொல்கிறேனுங்க, ஆனால் அதை பாதுகாக்கணுங்க, சீக்கு வராமல் எல்லாம் வராமல் பாதுகாத்து நல்லா வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த கூண்டுங்க மட்டும் 2 ரோலுக்கு 5000 ரூபாய்ங்க, இந்த கூண்டுக்கு ஒவ்வொரு கூண்டுக்கு எடுத்துகிட்டு வந்து கூண்டு கட்டுறக்குங்க, 2 ரோலுக்கு மொத்தம் 10 கூண்டுங்க, பூரா சாவலை கட்டுறதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்து செஞ்சுருக்குதுங்க, பொள்ளாச்சி போய் எடுத்துகிட்டு வந்துங்க.
1: ஆமாம், வட்ட வட்டமாக செஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதுக்குள்ளே பெருவடை சேவல் நிறைய விட்டுருக்குறீங்க, இதுக்கெல்லாம் செலவு நிறைய ஆச்சுன்னு வேறு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து செய்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கேயே செஞ்சிட்டிங்களா?
0: நாங்களே எங்கள் சொந்தக்காரரை ஒருத்தர் செஞ்சு கொடுப்பாருங்க, அவர் கூட்டிகிட்டு வந்து அவரே அறுத்தாலாக கட்டி கொடுத்துட்டு போனாருங்க. எங்கள் பெரியம்மா நடுமகனுடைய சம்சாரத்தோட மாமனுங்க, அவர் அறுக்கிற மிஷின் வச்சுருக்கிறாருங்க, அறுத்து அவரே கம்பி போட்டு கட்டி கொடுத்துட்டு போனாருங்க. வேறவங்களை கூப்பிட்டு அதுக்கு தனியாக கூலி கொடுக்கணுங்க. இது கம்பிக்கு மட்டும்தான் எங்களுக்கு காசுங்க, 2500 ரூபா ஒரு கட்டுக்குங்க வாங்கிட்டு வந்து. இதெல்லாம் சாவல் நல்ல முளைக்கு பெருசாச்சுன்னா ஒரு சாவல் 7 ரூபா 8 ரூபா 5 ரூபா குறையாமல் போகுங்க.
1: என்ன சேவலுங்கண்ணா? இது ஒன்று வந்து புள்ளி புள்ளியாக இருக்குது, ஒன்று சுத்த வெள்ளையாக இருக்குது, இது என்ன ரகம்?
0: இது வெள்ளைக்கால் கூவத்தாடி சாவலுங்க, அது வந்து பச்சைக்கால் மயிலுங்க. அந்த கீரி வந்துங்க வெள்ளைக்கால் கீரிங்க, அது இன்னொன்று வந்து சில்வர்கால் காகமுங்க. இதெல்லாம் பல இதுக்கு இருக்குதுங்க, பொன்றோ எல்லா சாவலும் இருக்குதுங்க எங்கிட்ட. அது வேணுன்னா யார் வேணுனாலுங்க வந்து இப்பாகாதுங்க, நோம்பி டயத்துக்கு வருவாங்க இந்த சாவல்களுக்கெல்லாம், அதுக்கு தான் கட்டி வச்சுருக்குதுங்க. இன்னும் சாவலுக்கு வாங்குறது தானுங்க, வளர்த்துவேன் கோழியில் முன்னேறணும்னு நமக்கு ஒரு ஆசைங்க. கோழியை வச்சு அரைச்சி முன்னேறி இருக்கிறாங்களான்னு நான் ஃபேஸ்புக்கில் ஒரு இது பார்த்தனுங்க. 2 கோழியை வச்சு நீ என்ன பண்ணுவே, ஒரு சாவலையும் 2 கோழியும் வச்சுனே 1 லட்சம் ரூபா சம்பாரித்து காட்டுறேன் 3 மாதத்துலேன்னு ஒரு சவால் விட்டாராமாங்க, அதே மாதிரி சம்பாரித்து காட்டினாராமா. நானும் கோழி சாவல் விற்று என் மகனுக்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறேன்.
1: நல்ல முயற்சி எடுக்கிறீங்க, கோழிலையும் நல்ல வருமானம் பார்த்து சொந்த வீடு கட்டணுங்கிறது உங்களுடைய ஆசையாக இருக்குதுங்க.
0: சாவலுக்கு வளர்த்தி அதுகளை விற்றே ஒரு சின்ன வீடாவது என் மகனுக்கு வாங்கணும் நான், அதுக்கு உண்டான அளவுக்கு, அதுக்கு தான் கோழியை வளர்த்துறணுங்க. நம்மளோட ஆசை அதுதானுங்க, நம்மளோட உயிர் இருக்கையிலேயே வீடு கட்டியாகணும் பையங்களுக்கு. அவையெல்லாம் சைட்டில் வாங்கணுங்கிறாங்க, நான் வந்து கிராமத்துலேயாவது அளவாக இந்த கோழி மாடு எல்லாம் வளர்த்திங்க, ஆடு குட்டியெல்லாம் அதுகளை வச்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு ஏதோ அது மிச்சம் அதோட ஏதோ கொஞ்சம் போட்டு கிடச்சின்னா வாங்கி அதுகளுக்கு நாங்கள் அப்பாவும் அம்மாவும் உயிரோடு இருக்கலையே அது சொந்த வீட்டில் போய் சொந்த இடத்துல இருக்கேன்னு, அதுதான் எங்கள் ஆசைங்க. அப்புறம் என் பிள்ளையும் நல்லா வச்சுருக்கோனுங்க, என் பிள்ளை கண்கலங்காமல் பார்த்துக்கோணும் நான். எனக்கு ஒரே பொண்ணுங்க, எனக்கு பொண்ணுனா உயிர் அவ்வளோ விதுங்க. அதே மாதிரி என்ற புள்ள பையங்களா என்ற பையனுடைய குழந்த பிள்ளையா அதுகளுக்கு ஏதாவதுன்னா எந்த சாமி வேணாலும் கும்பிடுவேன், எத்தனை அடி அழகு வேணாலும் போடுவேன் அதுகளுக்காக. என்னங்க இப்பவும் கூட என்ற கண்ணில் தண்ணி வருமுங்க, அதுகளுக்கு ஏதாவதுன்னா அதுகளுக்காகத்தான் என்ற உயிர் வாழ்கிறதே. என்ற குழந்தைகளுக்கு என்ற பிள்ளைக்கு என் சம்சாரத்துக்கு எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எல்லாருக்குமே எங்கள் யாரையுமே நான் பிரத்தியாக நினைக்கிறது இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி நான் எத்தனை பேர் வந்தாலும் நான் போடுவேனுங்க, அந்தளவுக்கு நான் இருக்கிறேன். ஆத்தா கொடுத்துருக்குறாளுங்க எனக்கு அந்த சோளக்கல் மாதிரியாத்தா, நான் அதுதான் அவளுக்கு எதிர்பாராமல் 16 கால் அடி வேணாலும் போடுவேன், 20 கால் அடி அழகு வேணாலும் அவளுக்கு போட்டு வருவனுங்க. அவள்ளி கூட இதுங்குது, ஒரு மாடுகன்னா ஆடு குட்டி எல்லாமே அந்த தாயால் வந்ததுங்க. என்ற குலதெய்வ கருப்புசாமிங்க.

0: அந்த தாயை நினச்சித்தான் நான் எல்லாத்தையுமே கும்பிடுவேங்க. ஆனால் நான் கும்பிட்றது வந்து எல்லாத்துக்கு முக்கியமானவன் அந்த பரம்பொருளாகப்பட்ட பரமேஸ்வரனை தான் நான் முதல் கும்பிடுவேனுங்க. அவனுடைய உத்தராசனே என்ற கழுத்தில் இருக்குதுங்க. அவனுக்கு அடுத்தபடியாக எல்லா சாமியும் என் தாய் இல்லாமல் நான் என்னைக்கு இல்லைங்க. அவளுடைய கதையை அடுத்தபடியாக நான் சொல்கிறேனுங்க. நான் அவளுக்கு எப்படி வேண்டுனேன், எனக்கு என்னென்ன பண்ணுனா, என்ற குழந்தைகளுக்கு என்னென்ன பண்ணியிருக்கிறா, என்ற சம்சாரத்துக்கு எல்லாருக்குமே நான் வேணுன்னா அவள் என்ன கொடுத்துருக்குறான்னு அந்த உண்மையை நான் சொல்கிறேனுங்க.
1: கவலைப்படாதீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை நினச்சி கண் கலங்கிட்டீங்க. உங்களுக்கு உங்கள் மனசார நினைக்கக்கூடிய தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டுது. அதே மாதிரி நீங்களும் நிறைய தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கிறாங்க. உங்களுடைய பசங்களும் நல்லா வேலை செஞ்சு உங்களை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. நீங்கள் இந்த சின்ன சின்ன தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக. இந்த கோழியில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு நீங்கள் பசங்களுக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டணுங்கிறது உங்களுடைய ஆசை. அது கட்டாயமாக நிறைவேறணும் அப்படின்னு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி உங்களை வாழ்த்துதுங்க.
2: ஆகாசவாணி எஃப்எம் ரெயின்போ 103 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இதில் தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இப்போ நீங்கள் இந்த கோழி வளர்த்துறது மாடு வளர்த்துறது மட்டும் இல்லாமல் இந்த தடுக்கு பண்ணுறது சொன்னீங்க, அப்புறம் இந்த சீமா ரொடிக்கிற சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் பகிர்ந்துக்குங்களேன்.
0: தடுக்கு வந்துங்க எங்கள் பொம்பளை தான் எல்லாம் ஓலை வெட்டிட்டு வந்து கிழித்து குழியில் போட்டு தண்ணி தொட்டி குழி கட்டி கொடுப்பாங்க. இல்லை அது இல்லைங்கில நம்ம வந்து அப்போ 30 ரூபாய்ங்க மரம் ஒன்று குத்துகிங்க, அப்புறம் தொட்டி குழி கட்டிங்க, இல்லைன்னா மண்ணிலேயே குழி வெட்டிக்கிறதுங்க. பொம்பளை தான் தடுக்கு எல்லாம் ஓலை கிழிச்சிட்டு வந்து ஓடுமுங்க, 2 செமைக்கு போட்டுருமுங்க. அப்புறம் மதியான நேரம் குழந்தைய எடுத்துகிட்டு அப்படியே வந்து நாங்கள் ஓலைகள் வெட்டி போட்டால் நான் சீமா உரிப்பணுங்க. அதுவும் உரி கொஞ்சம் கொஞ்சங்க உரிச்சிட்டுங்க அப்படியே கொண்டு போய் செஞ்சேரி மலையில் தான் சீமா அப்போ கொண்டு போய் போடணுங்க. அப்போ சைக்கிள் தான் வச்சுருந்தேனுங்க, கொண்டு போய் கட்டிட்டு போய் போட்டு அப்போ வரல இருந்துங்க 50 வயசா 60 வயசா தானுங்க கிலோ. அதை போட்டு அதை வச்சு தான் நாங்கள் புலத்தன் நடத்திட்டு இருந்தோமுங்க ஃபஸ்ட்டு. அப்புறம் 3 மணிக்கு உட்காந்துனாங்க, 3 மணிலிருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஒரு செம்மை தடுக்கு பின்னுவனுங்க. 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் ஒரு செம்மை பண்ணுவனுங்க. தினம் 2 செமை பின்னாங்க, 150 ரூபாய்ங்க ஒரு செம்மை தடுக்கப்போ அண்ணத்தை ரேட்டுங்க. பின்னிங்க எப்படியுமே ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒருக்கா யாரோ ஒருத்தர் வருவாங்க தடுக்கு வேணும்னு, ஒரு 1000 1500 இப்படி கேட்பாங்க. ஒட்டுக்கா பின்னி கொடுக்கணுங்க, 700 200 100 50 25 தடுக்கு இப்படி வந்து கேட்பாங்க. எல்லாம் பின்னி கொடுத்துட்டு தோப்பு மட்டையை எடுத்து போட்டு ஓலை சுத்தம் பண்ணிட்டுங்க. பொம்பளைக்கு அதுதான் 3/4 வேலைங்க, நானெல்லாம் அதுக்கு போக மாட்டேனுங்க. நான் இந்த தடுக்கு பின்னுறது சீமாறு கிழிக்கிறதோடு சரிங்க, பொம்பளையும் ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. பொம்பளை கூட கஷ்டப்படாமல் இருந்திருந்தால் நாங்கள் இந்த அளவுக்கு வரவே முடியாதுங்க. காய் உடச்சி வைக்கிறது நான் உடச்சி கொடுப்பணுங்க, காய் உரிச்சிட்டு பொம்பளை செமந்து கொண்டு போய் களத்தில் அடுக்குமுங்க. அடிக்கிங்க தோண்டும் போது 2 பேரும் போய் தோண்டுவோமுங்க, உட்காந்து காய் தோண்டி அதை சல்பூர் வைக்கிறது கூட சேர்ந்து பாய் போடுறது அப்போவெல்லாம் என்னால் ஓரளவுக்கு முடியுமுங்க, நான் செய்வேனுங்க. அப்புறம் பெரிய பையன் தொட்டி செம்பானுங்க, கூட நேரக்கா போட்டு வச்சாலும் வச்சு அப்படியே நின்றுட்டு நாயம் பேசிகிட்டு இருப்பானுங்க பெரிய பையன், அவன் தொட்டி செம்பானுங்க. அப்போ நடுப்பையன் காய் உரிச்சு கொடுப்பானுங்க, 500 காய் 1000 காய் உரிப்பானுங்க டெய்லியும் முதல் ஆதி பஸ்ட்லிங்க. அப்புறம் 2வது 2 வண்டி 2.5 வண்டி 2 பையங்களுமே 2 2.5 உரிப்பாங்க, சின்ன பையனும் நடுப்பயனுமுங்க உரிச்சு கொடுப்பாங்க. தெக்கால் பட்டறைக்கு வந்த கடைசியில் அந்த சீமா தொழில் தடுக்கு பின்னுறதை விட்ட உடனே நாங்கள் இந்த தொழிலுக்கு வந்தோமுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சீமாரு தான் நாங்கள் உரிச்சிட்டு இருந்தோம்ங்க. சீமாரு இது வரைக்கும் உரிச்சனுங்க, இது வரைக்கும் உரிக்காமல் இருக்கலீங்க. இந்த சோழர் வழி வர வரைக்கும் எப்படியுமே வாரத்தில் குறைஞ்சது ஒரு 1500 ரூபாய்க்கு சீமாரு போடுவனுங்க, அதை ஏதோ ஒரு செலவை தாட்டிட்டு போயிட்டு இருந்துங்க. இப்போ நமக்கு இந்த தோல் வழி வந்த கடைசியிலிங்க சீமாரு உரிக்க வேண்டான்ட்டாங்க, எதுவுமே வண்டியே ஓட்டக்கூடாதுட்டாங்க, எந்த வேலையை செய்யறதுக்கு வழி இல்லாமல் போச்சுங்க.
1: இந்த சீமாரை பொறுத்த அளவுக்குங்க சாதா மாறு நைஸ் மாறுங்கிறாங்க, அதை எப்படி வேறுபடுத்துறதுங்கண்ணா?
0: சாதா மாறுங்கிறது வந்துங்க ஓலை கொஞ்சம் இருக்குங்க, ஒரே தடவையில் தான் போதுங்க. நைஸ் மாறுங்கிறது சுத்தமாக கிழிக்கணுங்க, அது ஒரு துணி ஓலை இல்லாமல் கிழிக்கணுங்க. நானெல்லாம் கிழிக்கிறது வந்துங்க ஓலையே இருக்காதுங்க, பல பேர் கிழிக்கிறது பாதி ஓலையோடவே நைஸ் மாறுன்னு போட்டுருவாங்க. நான் நைஸ் மாறு கிழிக்கிறது வந்துங்க அப்படியே நொகு நொகு நொகுன்னு இருக்குமுங்க சீமாருங்க, அப்படி கிழிப்பணுங்க. ஆனால் மீறி கிழித்தா ஒரு 5 கிலோ தான் டெய்லி கிழிப்பணுங்க. 5 கிலோனா அத்தனை சோட்டு புடி தான் இருக்குமுங்க, 5 கிலோ வருமுங்க,
1: சுத்தமாக இருக்கும்,
0: அவ்வளோ சுத்தமாக கிழிச்சு வைப்பணுங்க. எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் கிழிச்சிட்டு இருந்தாருங்க சீமாரு உரிக்க சொன்னால், தடுக்கு பின்னால் அப்படித்தான் அத்தான காலத்துக்கு தடுப்பு பின்னுவாருங்க அப்பா, அதே மாதிரி தானுங்க என்ற பழக்கம்.

0: எந்த தொழில் செஞ்சாலுமே உங்களுடைய பெற்றோர்கள் மாதிரி சுத்தமாக இருக்கணுங்கிறது உங்களோட ஆசை.
1: ஆமாங்க, அப்படி தான் நான் தொழில் செஞ்சிட்ருக்கேனுங்க. இப்போ தடுப்பின்றதை எல்லாம் விட்டுட்டுனுங்க, தடுக்கெல்லாம் பின்ன முடியாதுங்க. இந்த கை வழினால பின்னுறது கஷ்டமுங்க. அப்புறம் பொம்பளை ஒரு ஆள்னால எது முடியாதுங்க. பையங்களுக்கு செய்யணும், மாடுகன்னு பார்க்கணும், கோழி குஞ்சு பார்க்கணும், ஆடு குட்டி எல்லாம் பில்லுக்கு போகணும். நான் வண்டியில் கூட்டிகிட்டு போகணுங்க, பொம்பளை பில்லு இருக்க எடுத்துகிட்டு வருவோம், தலை தான் பிடிங்கிட்டு வரக்கு எல்லாம் போகிறதாச்சுங்களா. அப்புறம் அது முடிஞ்சால் வீட்டில் பார்ப்பாங்க. அப்புறம் நான் தனி வெண்ணிக்கு ஒரு நாள் என்னடா போவேன். இப்போ பையங்களுக்கு ஏதோ ஒன்று வேணும்னா போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பணுங்க. இதெல்லாம் நம்ம வேலை. அதுக்கு இப்போ பையங்க என்னை அதிகமாக விடுறது இல்லைங்க. சின்ன பையன் எதுக்கு விட மாட்டானுங்க, வெளியே போனால் சத்தம் போடுவானுங்க, கை வலியோடு போகாதீனுங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுங்க, வீடு உண்டு நான் உண்டு. எதையும் தேங்காய் உடச்சி வச்சாங்கன்னா பருப்பு கொண்டு போகிறானே கூட போகணுங்க. காயம் காய்ச்சி இருந்தால் பார்த்து எடுத்துகிட்டு வர போகணுங்க. அவ்வளோதான் என்ற தொழிலுங்க.
0: நீங்களும் உங்களோட மனைவியும் ஒரு நாளைக்கு நல்லா தடுப்பு பண்ணிங்கன்னா எத்தனை சமயம் பண்ணலாமுங்க? ஒரு செமைக்கு எத்தனை தடுக்கு இருக்குங்கண்ணா?
1: 25 தடுக்குங்க ஒரு செமை. நானே என்ற சம்சாரம் பின்னுற போதுங்க 25 தடுக்கு வச்சு ஒரு செமை கட்டுவோமுங்க. ரெண்டு பேர் நல்ல முறைக்கு பின்னாங்க, 8 செமை தடுக்கு பின்னிடுவோமுங்க. 8 செமை பின்னுவோமுங்க ஃபஸ்ட்டில். இப்போ இடையில எல்லாம் பின்னுறது வந்துங்க, ஒரு 5 செமையும் பின்னா 4 செமையும் பின்னுவோமுங்க. ஃபஸ்ட்டெல்லாம் 8 செமை தடுக்கு ரெண்டு பேர் பின்னுவோமுங்க. அப்போவெல்லாம் வந்துங்க தடுக்கு அங்கே பந்தல்காங்க வந்து எடுத்துக்குவாங்க, பந்தல் போடுறவங்க. அதனால் அப்போவெல்லாம் சொன்னாங்கன்னா தொடர்ந்தெல்லாம் பின்ன மாட்டோமுங்க. அந்த தடுக்கு வேணும்னு சொன்னால் தான் நாங்கள் பின்னுவோமுங்க. சும்மா பின்னி வச்சுட்டு நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வேணுமில்லைங்க. அவை வந்து சொல்லிட்டு ஒரு 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்கன்னா இத்தனை செவம் வேணுமுங்க, அப்புறம் தான் பின்னுவோம். 8 செவம் பின்னுவோமுங்க ரெண்டு பேரும் ஒரு நாளைக்கு. நல்ல முறைக்கு வெடியாலிருந்து பொழுதுக்கு பின்னணும்னா அவ்வளோதானுங்க தடுக்கு பின்ற வேலையெல்லாம். சீமார் ரெண்டு பேர் ஆனால் முதல்லையெல்லாம் உரிச்சோம்னாங்க 110 கிலோவுக்கு கிட்டத்தட்ட உரிப்புங்க ரெண்டு பேர். பொம்பளை ஓலை வெட்டி போட்டு நான் தான் ஜெய்மார் உரிப்பணுங்க. சைக்கிளில் வச்சா இப்போ முன்னாடி ஒரு ஆள் அமுத்தி பிடிக்க முடியாதுங்க, மேட்லியெல்லாம் ஏற்ற முடியாதுங்க. 60 வயசாவுக்கு விற்குமுங்க. அப்போ அதை கொண்டு போய் ஒரு நாளைக்கு போட்டு வந்தால் ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு 3 பேருக்கு சாப்பாடுங்க. பெரிய மகன் தான் அப்போ இருக்கிறானுங்க, 3 பேருக்கு அதுதான் வாரத்துக்கு சாப்பாடுங்க. அப்புறம் தடுக்கே தான் பின்னுவனுங்க நான். அப்போ பொம்பளைக்கு தடுக்கெல்லாம் பின்ன தெரியாதுங்க, சீமார் முறிக்கு தெரியாதுங்க. வேலைக்கு ராட்டைக்கு போயிட்டு இருந்ததாச்சுங்களா, அதனால் சீமாரெல்லாம் உரிக்க தெரியாதுங்க பொம்பளை.
0: அப்புறம் எப்படி பழக்க விட்டீங்க?
1: அப்புறம் நான் உரிக்கிறத பார்த்து பார்த்து பழகிங்க. அப்புறம் தடுக்கு ஒன்றுக்கு ரெண்டாக பின்னிங்க. அப்புறம் சின்ன சின்ன தடுக்குகள் பின்னி பார்க்குங்க. பின்னி பார்த்து அப்படியே பழகிடுச்சுங்க, பின்னி பழகிடுச்சுங்க. இப்போ அது கூட என்னால் பின்ன முடியாதுங்க, அந்தளவுக்கு பழகிடுச்சுங்க.
0: அந்தளவுக்கு ஸ்பீடாகிடுச்சுங்க அக்கா. அண்ணா, இந்த தடுக்கு ஒட்ட வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்கண்ணா. மரத்தில் மேலேருந்து கீழே ஓலை விழுங்கும் போது ரெண்டாக உடஞ்சிருதுங்க. அதை ஒட்ட வச்சா தான் நம்மளுக்கு தடுக்கு நீளம் வருது. அது எப்படிங்கண்ணா ஒட்ட வைப்பீங்க?
1: அதாவது வந்து நாங்கள் பின்ற தடுக்கெல்லாம் ஃபஸ்ட்டில் 7 முளம் அளந்தால் 7 முளம் வருமுங்க. இப்போ 2வது பின்னது 5 முளமுங்க. அதுக்கு என்ன, நாங்கள் ஒரே தடுக்கு வந்துங்க 2 ஒட்டு வைக்கிற தடுக்கும் இருக்குதுங்க, 2 ஒட்டு. அதைவே 3 ஒட்டு வைக்கிறதும் இருக்குதுங்க, 5 ஒட்டு வச்சு ஒரு தடுக்கு பின்னுறதும் இருக்குதுங்க. அது அந்தந்த அளவுக்கு வெட்டி போட்டுருவாங்க. ஓலை இப்போ பின்னிங்க, 2 ஓலை விட்டு அதை எடுத்து இது மேலே வச்சா அந்த 2 ஓலை 1 ஓலை விட்டு 1 ஓலை சேர்த்தி முறித்து அதில் சேர்த்திக்கலாங்க. மட்டையோடு சேர்த்திங்க, அந்த இடத்துக்கு மட்டையை லேசாக சீவிடணுங்க. சீவி வச்சு ஓலைக்கு ஓலை மெம்மேல வச்சுங்க. இப்போ எப்படி நாங்கள் இப்படி வைக்கணும் ஓலை, அந்த ஓலையும் இந்த ஓலையும் 2 ஓலை விட்டுறது ஒடிக்காமல் அந்த 2 ஓலை மேலே அது 2 ஓலை இது 2 ஓலையும் வச்சு 1 ஓலை விட்டுட்டு இந்த ஓலை இந்த பக்கம் இருக்கிற 2 ஓலை ஒட்டுக்கோ ஒடிச்சு போட்டோம்னா ஒட்டு சேர்ந்துக்குமுங்க. அது பின்னல் வரும்போது ஒட்டிக்கு அந்த மாதிரி தான். 5 ஒட்டு வச்சும் பின்னுவோமுங்க ஒரே தடுக்கு. ஆனால் என்னங்க, அது கொஞ்சம் வளகி உள்ளே வச்சு கட்டினோம்னா காஞ்சுன்னா நேராக்கி நல்லா எவ்வளோ விரிக்கு பின்னுறமோ அந்த அளவுக்கு வளையாமல் இருக்குது.
0: நீங்கள் தடுக்கு பின்னும் போதுங்கன்னா ஓலையை வெட்டி தடுக்காக பின்னிடுறீங்க, அடிமட்டை இருக்கும். தோட்டத்துக்காரங்களுக்கு அதெல்லாம் அடுக்கி கொடுக்கணுங்களா?
1: அடிக்கிடுவானுங்க, அடிக்கிட்டு தான் நம்ம ஓலையை எடுக்க முடியும். மட்டையை தோப்புக்காரருக்கு அடிக்கி விட்டுருவானுங்க. நம்மளுக்கு விட்டுருந்தாங்கன்னா நம்ம விற்றுக்கலாங்க அடிக்கி. அப்புறம் அது இல்லாமல் அதில் கழிவாடு உலகிறது சீமார் உரிச்சுக்குவோமுங்க. நம்மளுக்குன்னு விட்டுட்டாங்கன்னா அதை அடிக்க வச்சுங்க, நம்ம எடுத்து வச்சு மட்டையை வண்டிக்காரருக்கு விலைக்கு கொடுத்துர்லாங்க. இப்போ எல்லாம் 1 ரூபாய்க்கு போகுதாட்டிருக்குதுங்க. முதல்லலாம் அது என்னங்க, 4000 8000க்கு விற்றுதுங்க. பாலை வண்ணாடையெல்லாம் பொறுக்கிங்க, எல்லாமே தீ வச்சு தோப்பு சுத்தம் பண்ணி கொடுக்கணுங்க தோப்புன்னு பார்த்தா.
0: அண்ணா, நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒத்துழைப்பு மூலமாக நீங்கள் என்னென்ன தொழில் செஞ்சீங்க, அதில் எந்த அளவுக்கு வருமானம் பார்த்தீங்க, உங்களுடைய மனைவி ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் அவங்களையெல்லாம் பார்த்துட்டு எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற அனுபவத்தை எங்ககிட்ட நிறைய பகிர்ந்துட்டீங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி FM 103 வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குதுங்க. நன்றி, வணக்கங்கண்ணா.
1: நான் இது வரைக்கும் என்னென்ன தொழில் செஞ்சேன்னா அதையெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, நான் அதை சொன்னங்க. தேங்காய் உடைக்கிறது, சீமார் உடிக்கிறது, தடுக்கு பின்னுறது, மரம் ஏறினது, எல்லா தொழிலும் சொன்னனுங்க. கோழி வளர்த்துறது, மாடுகன்று, எல்லா இதையும் சொல்லிட்டேன். இன்னும் சொல்கிறது இருக்குதுங்க. சாமிகளை பற்றி சொல்லணும்னா விரும்புகிற சாமிகளை பற்றி அது இன்னொரு

0: இதில் சொல்கிறேனுங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் எங்கள் சொந்த பந்தங்க எல்லாருமே கேட்குற அளவுக்கு நீங்கள் போட்டு எல்லோரும் கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ற தங்கச்சியெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, எங்ககிட்டயெல்லாம் சொல்லாமட்டிங்களே கேட்குறக்குன்னு. அங்கே எல்லாம் கேட்டுட்டு வடவுதூரில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணதுக்கு கோயம்புத்தூர் வானொலிக்கு நன்றிங்க. வணக்கம்.
1: இதுவரை தென்னையில் கொப்பரை தொழில் செய்து வரும் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் கரையாம்பாளையம் ஏ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளைய ஒருபுறத்திலே நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்களே, வணக்கம்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
2: அல்லது
1: 8222046949
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066318528 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும்?
4: நீ கேட்காத,
5: இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னென்ன தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா
6: என்னென்ன தெரியுமா?
5: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம்.
6: சூப்பர்,
5: டோன்ட் மிஸ் இட்.

புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவலா ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.4 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 26ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், தமிழகத்தின் பிற பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவக்கூடும். கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இம்மாதம் 25

ஆறாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகும், நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகும், நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவாக 31.2 டிகிரி செல்சியஸும் குறைந்த அளவாக 25.3 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
2: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 3 மணி. 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய பகல் ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 திரையேசியுடன் தொடங்க கேட்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது கவிதா ஸ்ரீனிவாசன். வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி வி சிந்து

0: இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கோயம்புத்தூர் புத்தக திருவிழா 2026 ஜூலை 17 முதல் 26 வரை காலை 10 முதல் இரவு 8 வரை நடைபெற உள்ளது.
2: இன்று மாலை 6 மருத்துவர் ஜே பால வெங்கட சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பேச உள்ளார்.
1: கொடிசியா தொழில் வளாகத்தில் நடைபெறும் இந்நிகழ்விற்கு அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
6: FM Rainbow 103 இது மயக்கும் மாலை நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் அஜய் மஞ்சு. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் இதோ உங்களுக்காக.

0: மயக்கும் மாலையில ரசித்த முதல் பாடல் மீரா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா போஸ்லே பாடியது பாடலாசிரியர் வாலி. தொடரும் பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் பொன்னடியான். பாடலை கேட்பதற்கு முன்னொரு சிறு விளம்பர இடைவேளை.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.

0: மயக்கும் மலையில் ரசித்த இந்த பாடல் ராஜா தி ரோஜா கிளி திரைப்படத்திற்காக சந்திரபோஸ் இசையில் கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் முத்துலிங்கம். தொடரும் பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலாசிரியர் கங்கை அமரன். அதற்கு முன்னொரு சிறு விளம்பர இடைவேளை.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நாலு மணி 26 நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மயக்கும் மாலை அழகான 80s பாடல்களை நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு 5 சித்திர சிவானம் நிகழ்ச்சியில இளைஞர்கள் நிர்வாக திறமையை வளர்த்து கொள்வது எப்படி அப்படின்னு விளக்கம் அளிக்கிறார் நிர்வாக மேலாளர் பாலாஜி கண்ணன் அவர்கள். கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியில். தொடரும் பாடல் இதோ.

ரசித்த இந்த அழகான பாடல் கணம் கோர்ட்டார் அவர்களே திரைப்படத்திற்காக தேவேந்திரன், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா பாடியது, பாடலாசிரியர் வைரமுத்து. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சொல்லத் துடிக்குது மனசு திரைப்படத்திற்காக இளையராஜா, இசையில் மனு பாடியது, பாடலாசிரியர் நா காமராசன். அருமையான பாடல், கேட்டு மகிழுங்கள்.

வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மாலை ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது. நேரம் 5:30. திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல், படம் தாயில்லாமல் நான் இல்லை.

நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது திரை இசை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்லிருந்து. நேரம் 5:41. தொடரும் பாடல் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியது, படம் சின்ன சின்ன வீடு கட்டி.

0: கொஞ்சம் வெட்கப்பட்டேன் இங்கே அதனாலே தான் இந்த ஏக்கம்.
1: இளநெஞ்சத்தில் உருவாகும் காதல் அது உள்ளத்தில் ஆவல்,
0: அது சொர்க்கத்தில் முடிவாகும் சுகமெல்லாம் துணையா.

நீங்கள் கேட்டு ரசித்த பாடல் நான் அவன் இல்லை படத்திலிருந்து பி ஜெயச்சந்திரன் எல் ஆர் ஈஸ்வரி பாடினார்கள். நேரம் 5:49. தொடரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. படம் நிறம் மாறாத பூக்கள்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல். இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பாமாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 முல்லைவனம், 7:10 மாவட்ட செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 ஏறும்போரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச்சுடர், 9:30 திரைக்கானம், 10:00 அரங்கிசை திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும். இனி இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 5:57 மங்கள இசை, 6:00 குரலும் விளக்கமும் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலையில் சித்ரா, டிஏ தனபாண்டியன், நாகூரி எம் கனிஃபா, தினேஷ் மற்றும் கே வீரமணி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்களை கேட்கலாம். 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 நம்மை சுற்றி, 7:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை தருகிறார் பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா ஆகியோர். 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இணைக்கும், 8:00 இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 8:30 மனம் விரும்புதே, 9:00 அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சலாகும், 10:00 மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி நேரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 12:10 சங்கீதச்சாரல் சென்னை அஞ்சலாக, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை பாடல்கள் தொடர்ந்து சேர்ந்திசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சலாக, 1:45 மாநில செய்திகள், 1:55 பாடல் 1, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் எனது கிராமம் எனது கௌரவம் தொடர்ந்து திரையிசை பாடல்கள் கேட்கலாம், 2:30 ஊர்புறத்தில் நிகழ்ச்சியில் கிராமிய கலையில் கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே எம் பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் கேட்கலாம். 2:15 வானொலி அறிக்கை, நாளை மாலை 5:30 திரை இசை கேட்கலாம், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நாளை மாலை 6:10 பாமாலை, 6:40

முல்லை வனம். 7:10 மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஏறும்போறும் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டு புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் கேட்கலாம். நாளை இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், முன்னதாக 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10:00 அரங்கிசை, முன்னதாக 9:30 திரை கானம் கேட்கலாம். இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று மாலையும் நாளையும் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
2: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்ட வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
1: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சிலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
3: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ சூப்பர்ஃபாரோட மாவட்ட தொழில் மையத்தில் வச்சு பிரிமதி நீட்டு போட்டிருக்கோம். சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சிக்கு மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்ன

0: தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது அடுக்கடி காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம் சேல்ஸ் மூலம். வரக்கூடிய காலங்களும் இதை விட அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே வந்து இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இலக்கு அதுக்கான அந்த பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணய தேவைப்படக்கூடிய அந்த பணத்தேவான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசி நல்லா முடிவு கண்டிப்பாக அவசியம்.
1: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்ட சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2,390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
1: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20 விழுக்காட்டை அரசே கொள்முதல் செய்து நியாய விலைக்கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷ்ணு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர்

0: ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:40, 30 நொடி. முல்லைவனம்.

கே ஜே எஸ்தாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். படம் இமயம். இது முல்லைவனம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்லிருந்து. நேரம் 6:48.

நீங்கள் கேட்ட பாடல் அகத்தியர் படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது. முல்லைவனம் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7 மணி. இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது, படம் சிட்டுக்குருவி.

நேர்களை நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் முல்லைவனம். முல்லைவனத்தின் நிறைவு பாடலாக எங்க ஊருக்கு அவக்காரன் படத்திலிருந்து இளையராஜா, எஸ்பி சைலஜா மற்றும் சுனந்தா பாடிய பாடல் இது.

குருடா நடந்திடும் மனிதா, கண்டிருந்து குருடா நடந்திடும் மனிதா.

முல்லைவனத்தில் திரி இசை கேட்டோம். நேர்களை, உங்கள் நினைவிற்கு இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து 7:30 ஏறும் போரும் நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை

0: என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சி இன்றிரவு 7:30 நமது ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: மண் வளத்தை அருகில் இருக்கும் வேளாண் அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொண்டு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவர்களின் பரிந்துரையின்படி மண் வளத்தை மேம்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட

0: மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார்.
1: திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படைவீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான் சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம் வளர்ந்த இந்தியாவின் அடையாளம், போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 1-4-4-4-6 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் ஜூலை 17ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் 30 வரை மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 தினங்கள் நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்கள் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு ஜூலை 31ஆம் தேதி வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2வது பிரிவு மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழு வீச்சில் நடைபெற்று

0: வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பெயரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ആകാശവാണി. செய்திகൾ வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமை ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்கியா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூ கேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030ஆம் ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.

0: அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில்

மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. நேரம் 7:25. உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிவிப்பு: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில: மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் மண்ணீரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும், வறண்ட வானிலையை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்கவும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். பருத்தியில் முளைப்புத்திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுக்களை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டு கொடுக்கவும். நாற்றழுகல் நோயை மேலாண்மை செய்ய 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா விரடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இடவும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளில் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும். இனி சத்தியமங்கலம் பூ மார்க்கெட் விலை நிலவரம். விலைகள் 1 கிலோவிற்கானது. மல்லிகை 400 ரூபாய் முதல் 540 ரூபாய் வரை. முல்லை 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரைக்கும் விற்பனையானது. காக்கடா 130 ரூபாய். செண்டு 23 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையும். கோழிக்கொண்டை 30 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரையும். ஜாதி முல்லை 400 ரூபாயிலிருந்து 65 ரூபாய் வரையும். கனகாம்பரம் 400 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரையும். அரளி 130 ரூபாய்க்கும் துளசி 50 ரூபாய்க்கும் செவ்வந்தி 300 ரூபாய்க்கும் விற்பனையானது. சத்தியமங்கலம் பூ மார்க்கெட்டில் பூக்களின் இன்றைய விலை நிலவரம். விலைகள் 1 படிக்கானது. மல்லிகை 100 ரூபாய் முதல் 135 ரூபாய் வரையும். முல்லை 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையும். காக்கடா 26 ரூபாய்க்கும். ஜாதி முல்லை 80 ரூபாய் முதல் 130 ரூபாய் வரையும் விற்பனையானது. சம்பங்கி விலை நிலவரம். சத்தியமங்கலத்தில் 100 ரூபாய்க்கும் சேலத்தில் 40 ரூபாய்க்கும் சத்தியமங்கலத்தில் 100 ரூபாய்க்கும் விற்பனையானது. உழவர்களுக்கான அறிவிப்புகளை கேட்டோம்.

0: வணக்கம் விவசாய பெருமக்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்துகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். ரசாயனமில்லா ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் நிபுணத்துவம் பெற்ற இவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 21 ஆண்டுகளாக இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்ட மாணவர்களுக்கான படிப்புகளை அவர் கையாண்டுள்ளார். 8 முதுகலை மற்றும் 2 முனைவர் பட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் 60,000-க்கும் மேற்பட்ட உழவர்களுக்கு இயற்கை வேளாண்மை குறித்த பயிற்சியும் வழங்கியுள்ளார். இயற்கை வேளாண்மையில் பட்டய, சான்றிதழ் மற்றும் பட்டப்படிப்புகளுக்கான பாடத்திட்டத்தை உருவாக்குவதற்கான தேசிய அளவிலான குழுவின் உறுப்பினராகவும் உயிர்ம மற்றும் இயற்கை வேளாண்மைக்காக இந்தியாவின் தேசிய வேளாண் குறியீட்டை மேம்படுத்துவதற்காக இந்திய தரநிலைகள் பணியகத்தின் கீழ் FAD 34 தாவர சுகாதார மேலாண்மையில் உறுப்பினராகவும் பணியாற்றி வருகிறார். இவர் 4 சர்வதேச மற்றும் 20 தேசிய பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளார். சர்வதேச அறிவியல் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்காவின் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயிர் பாதுகாப்பு குறித்த சர்வதேச பயிற்சி திட்டங்களில் பங்கேற்றுள்ளார். 50-க்கும் மேற்பட்ட சர்வதேச மற்றும் தேசிய மாநாடுகளில் பங்கேற்று கட்டுரைகளை வழங்கியுள்ளார். அமெரிக்க வேளாண்மை துறையின் நார்மன் ஈ போர்லாக் விருது, தமிழக அரசின் இளம் விஞ்ஞானி விருது, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சிறந்த பெண் விஞ்ஞானி விருது மற்றும் சிறந்த ஆசிரியர் விருது ஆகிய 36 விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளன. இவர் 28 புத்தகங்கள், 50 புத்தக அத்தியாயங்கள், 58 சர்வதேச ஆராய்ச்சி கட்டுரைகளையும் மற்றும் 71 தேசிய ஆராய்ச்சி கட்டுரைகளையும் பத்திரிகைகளில் வெளியிட்டுள்ளார். நிகழ்ச்சியை கேட்போமா?
1: அன்பார்ந்த உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயம் அல்லது அங்கக விவசாயத்துக்கு மாறுங்க அப்படின்னு சொல்கிறப்போ நிறைய நம்ம யோசிக்கிறோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மருந்தை அடித்து கேட்காத பூச்சியும் நோயும் எந்த மருந்துமே பயன்படுத்தாத இயற்கை வேளாண்மையில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்றது நம்ம விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. இப்போ இந்த இயற்கை விவசாயம் அப்படின்னா என்ன, இது தேவையா அப்படின்னா, நிறைய இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இயற்கை விவசாயத்தோட முக்கியத்துவம், எதுக்கு ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னா, நம்ம நிறைய அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் போது இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளோட எஞ்சிய நஞ்சு நம்ம அறுவடை செய்யக்கூடிய பயிர்களில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்ற நம்ம எல்லாருக்கும் நிறைய உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுது. இது மட்டும் இல்லாமல் நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நம்ம அழிச்சிடுறோம், நம்ம மண்ணை மலடாக்கிட்டோம். அதுதான் இன்றைக்கி நிதர்சனமான உண்மை. இப்போ இதிலேருந்து நம்ம மீட்டெடுக்கணும், நம்ம மலடாக்கப்பட்ட மண்ணை மீட்டெடுக்கணும், நம்ம எல்லாரும் ஆரோக்கியமான வாழ்வு வாழணும் அப்படின்னா நிச்சயமாக ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மைக்கு மாற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம்.

அங்கக வேளாண்மையில் பயிர் பாதுகாப்பு பார்க்கறதுக்கு முன்னால் பூச்சிகளை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. நம்ம பார்க்குற பூச்சிகளை எல்லாம் கெட்டதுன்னே நினைக்கிறோம், அந்த மாதிரி இல்லை. கிட்டத்தட்ட 75% பூச்சிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், வெறும் 25% பூச்சிகள் தான் கெட்டது. நமக்கு நல்லது எது கெட்டது எது அப்படின்றத இனம் கண்டறியக்கூடிய பக்குவம் நம்ம விவசாயிகள்கிட்ட இருக்கணும். அது மிக மிக முக்கியமானதுங்க. நல்ல பூச்சிகள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா விவசாயிகள் என்ன சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல பூச்சி எதுன்னா தேனி, இல்லைன்னா பட்டுப்புழு. ஏன்னா ரெண்டுமே நமக்கு நல்ல நன்மை தருது, பொருளை கொடுக்கறதுனால நம்ம நல்லதுன்னு நினைக்கிறோம். இது தவிர நமக்கு தெரியாத நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் நிறைய இருக்கு. அதுக்கு சில உதாரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொறிவண்டுகள், நன்மை செய்யக்கூடிய பொறிவண்டுகள்னு சொல்லுவோம். இது தவிர முட்டை ஒட்டுண்ணி, தட்டான், ஊசித்தட்டான், கும்புடு பூச்சி, இது எல்லாமே நம்ம உழவர்களின் நண்பன்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். இதை தவிர சில வகை சிலந்திகளும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம தோட்டத்தில் வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியணும். இதெல்லாம் நல்ல பூச்சி, இது இருந்தால் நம்ம மருந்தடிக்க வேண்டியதில்லை அப்படின்றத நம்ம விவசாயிகள் தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கெட்ட பூச்சிகள்னு பார்த்தோம்னா, உணவை உண்ணும் அடிப்படையில் கெட்ட பூச்சிகளை 4 வகையாக பிரிக்கிறோம். முதல் வகை சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி, ரெண்டாவது வகை இலையை தின்னும் பூச்சிகள், மூன்றாவது துளைப்பான்கள்னு சொல்கிறோம், நாலாவது வேரை தாக்கக்கூடிய பூச்சிகள். இந்த முதல்ல சொன்ன சாறு உறிஞ்சும் பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா, செடிகளோட நுனி தண்டுலையும் இலைகளுக்கு அடியிலையும் இருந்துக்கிட்டு தொடர்ந்து சாறை மட்டும் உரியும், இலையை கடித்து சாப்பிடாது. ஸோ இதனால் இலைகள்லாம் சுருங்கி செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். ரெண்டாவது வகை இலையை தின்னும் பூச்சிகள், இது சில புழுக்களும் சரி சில வண்டுகளும் இலையை அப்படி கடித்து சாப்பிட்றதுனால இலையில இதோட தாக்குதலை நம்ம அழகாக பார்க்க முடியும். மூன்றாவது துளைப்பான்கள், இந்த துளைப்பான்கள் கடித்து உள்ளே போயிடும். ஒன்று தண்டு துளைப்பானாக இருந்துச்சுன்னா தண்டுக்குள்ளே போயிடும், காய் துளைப்பானாக இருந்ததுன்னா கடித்து காய்க்குள்ளே போயிடும். ஸோ நம்ம அங்கக வேளாண்மையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சி விரட்டிகள் உள்ளே போன பூச்சியை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மை கடைபிடிக்கும் போது இந்த துளைப்பான்கள் அப்படின்ற பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப கவனமான நடவடிக்கை எடுக்கணும். அதை உள்ளேயே போக விடாமல் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணுங்க. நாலாவது வகை பூச்சிகள் வேரை தாக்கக்கூடிய பூச்சிகள். வேர் தான் வந்து ஒரு செடிக்கு ஆதாரம்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த வேர் மூலமாக தான் அந்த செடிக்கு தேவையான தண்ணியோ சத்தோ எடுத்துக்குது. இது நிறைய டைம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா, கத்திரி செடி நல்லா பச்சையாக இருக்கும், பச்சையாக இருக்க செடி திடீர்னு வாடிடும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஏதோ நோய் வந்துருச்சுன்னு நினைப்போம். வாடுற செடியில் லேசாக மண்ணை நீக்கிட்டு அந்த வேர் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர் ஃபுல்லாக பாதி வேர் இருக்காதுங்க, எல்லாம் அந்த புழுக்கு வந்து உள்ளே கடிச்சிருக்கும். அப்போ இந்த வேரை தாக்கக்கூடிய பூச்சிகளும் மிக மிக முக்கியமானது. அப்போ வேரை தாக்கக்கூடியது வந்து அந்த ஒரு வாடல் ஏற்படுதுன்னா அது பூச்சினாலையா நோயினாலையான்றதை நம்ம இனம் கண்டறிய வேண்டியது மிக மிக முக்கியமானது. ஸோ இதுவரைக்கும் பூச்சிகள் எல்லாமே கெட்டதில்லை, நல்ல பூச்சிகள் எது கெட்ட பூச்சிகள் எது அப்படின்றத பற்றி சுருக்கமாக பார்த்தோம். இப்போ நம்ம அங்கக வேளாண்மையோட முக்கியத்துவத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம விவசாயிகள்கிட்ட பேசும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ நீங்கள் எல்லாம் ரசாயன விவசாயிகள் இருக்கீங்க, எந்த ஒரு விவசாயியாவது நான் என்னோடய டேங்க்லங்க, ஸ்ப்ரேயர் டேங்க்கில் நான் ஒரே ஒரு மருந்து தான் ஊற்றி அடிக்கிறேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, ஏன்னா உரக்கடைக்காரர் 3 மருந்து கொடுத்தாருன்னா 3 மருந்து, 6 மருந்து கொடுத்தா 6 மருந்தையும் கலக்கி அடிக்கிறக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நீங்கள் இன்னைக்கு இருக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தேவையில்லாத பூச்சிக்கொல்லி மருந்துகளை தேவையில்லாத அளவில் தேவையில்லாத நேரங்களில் கொடுக்கும்போது இந்த பூச்சிகளுக்குள்ளார ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாயிருதுங்க. ஸோ நீங்கள் தண்ணியே கலக்காத மருந்தில் அந்த பூச்சியை போட்டால் கூட பூச்சி சாகிறதில்ல. ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி உருவாகிறது ஒன்று. இன்னொன்று, தேவையில்லாமல் நம்ம ரசாயனங்களை கொண்டு போய் மண்ணில் போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களும் நம்ம வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அத்தனையும் அழிஞ்சிரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகளின் எஞ்சிய நஞ்சு, இதை வந்து ரெசிடியூன்னு சொல்லுவோம். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் அப்படின்ற வியாதி எங்கோ ஒருத்தருக்கு இருந்தது. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குங்கக்கூடிய ஒரு கசப்பான உண்மை தான் இன்றைக்கி இருக்குங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளை சரியாக பயன்படுத்தாமல் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கக வேளாண்மை அல்லது இயற்கை விவசாயம் அல்லது ரசாயனம் இல்லாத வேளாண்மைன்னு சொல்கிறோம். இந்த ரசாயனம் இல்லாத இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மையில் எப்படி ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு அப்படின்னா என்னது?
ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புனா நமக்கு என்னென்ன வழிமுறைகள் முடியுமோ அதையெல்லாம் ஒருங்கிணைத்து

பயிர் பாதுகாப்பு பண்ண போகிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோடை உழவு. கோடை உழவோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, சித்திரை உழவு பத்திரம் மாத்து தங்கம்னு சொல்லியிருக்காங்க. தங்கத்துக்கு இணையாக இந்த கோடை உழவுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த முதல் கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு மேற்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு கட்டாயமானது. இந்த கோடை உழவை அக்னி நட்சத்திர வெயிலின் போது கோடை உழவு பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மண்ணில் இருக்கக்கூடிய பூச்சிகளோட வளர்நிலைகள், பூஞ்சான வித்துக்கள், கண்ணுக்கு தெரியாத நூற்புழு, களைகளோட விதைகள், இது எல்லாமே அந்த அக்னி நட்சத்திர வெயிலுக்கு மேலே கொண்டு வந்து அத்தனையும் அழிக்கப்படும். அதனால தான் அந்த காலத்தில் இந்த கோடை உழவுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது பறவை தாங்கிகள்ன்றோம். பறவை தாங்கினா இதுக்காக நீங்கள் பெருசாக கஷ்டம்லாம் பட வேண்டாம். நம்ம தோட்டத்தை சுற்றியே நிறைய மரங்கள் இருக்குது. அந்த கிளைகள் உள்ள மரக்கிளைகளை வந்து வெட்டி தோட்டத்தில் அங்கங்கே நட்டு வச்சிடறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இயற்கையிலேயே புழு பூச்சிகளை மட்டுமே உணவாக உண்ணக்கூடிய பறவைகள் நிறைய இருக்குங்க. அதுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டு போட்டு கொடுக்குறோம். ஏன்னா தரையில் உட்காந்து மேலே செடி மேலே இருக்கிற புழுவை அதனால் பார்க்க முடியாது. ஸோ கிளையுள்ள குச்சிகளை நம்ம அங்கங்கே ஊனி வச்சிட்டோன்னா அது மேலே உட்காந்து செடிகளில் இருக்கக்கூடிய புழு பூச்சிகளை கண்டறிஞ்சு அந்த பறவைகள் தனக்கு உணவாக எடுத்துக்கும். நம்ம இதுக்குன்னு ஒன்றும் பெருசாக சிரமப்பட போகிறதில்ல, இது ஒரு எளிமையான விஷயம். ஸோ முதல்ல கோடை உழவை பற்றி பார்த்தோம், அடுத்து பறவை தாங்கிகள் பார்த்துட்டோம். அடுத்தது மிக முக்கியமானது பொறி பயிர். அப்படின்னா என்னது, இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சில உணவுகள் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒரு சில பூச்சிகளுக்கு ஒரு சில பயிர்கள் ரொம்ப பிடிச்ச பயிர்கள். அது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா மிக முக்கியமாக ரெண்டு பயிரை பற்றி பேசுகிறோம். ஒன்று வந்து செண்டுமல்லிப்பூ அல்லது துளுக்கமல்லின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆமணக்கு அல்லது கொட்டமுத்துன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் மிக அருமையான பொறிப்பயிர். அதாவது எல்லா பயிர்களையும் தாக்கி சேதப்படுத்தக்கூடியது ஒன்று வந்து காய்ப்புழு, இன்னொன்று புரோடீனியா புழு. இந்த ரெண்டு புழுக்களுக்குமே பிடிச்ச பயிர் எது அப்படின்னு பார்த்தோம்னா செண்டுமல்லி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு. இப்போ வீட்டில் இருக்க பெரியவங்கள்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னா இதை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் வரப்பில் ஒரு 10 செடியாவது ஆமணக்கு செடி இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. இதுதான் இந்த பொறிப்பயிரோட தத்துவம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு காய்கறி பயிர் செய்கிறோன்னா காய்கறியில் ஊடு பயிராக செண்டுமல்லியை பயிர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காய்ப்புழு நம்ம காய்கறியை விட்டுட்டு ஃபுல்லாக செண்டுமல்லிக்கு மட்டும் வந்துடும். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நூற்புழு, இதை நெமட்டோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மண்ணில் இருக்குது. இப்போ நம்ம இந்த செண்டுமல்லி பூவை வந்து ஊடு பயிராக சாகுபடி செய்யும்போது செண்டுமல்லியோட வேர்லேருந்து வரக்கூடிய ஒரு திரவம் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நூற்புழுக்களை அழிச்சிரும். ஸோ அதனால தான் செண்டுமல்லிக்கு வந்து இன்னைக்கு இயற்கை விவசாயம் அல்லது அங்கக வேளாண்மையில் செண்டுமல்லிக்கையோட முக்கியத்துவம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் இது தாங்க. ரெண்டாவது நம்ம ஆமணக்கு பற்றி சொன்னோம். ஆமணக்கு வந்து பொறிப்பயிராக வரப்பில் ஒரு 10 செடியாவது நம்ம நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா புரோடீனியா புழுவோட தாக்குதல் மொத்தமும் இந்த ஆமணக்கோட நின்றும் நம்மளுடைய முதன்மை பயிர் வந்து பாதுகாக்கப்படும். இதை தான் பொறிப்பயிர் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பொறிகள். எப்படி எலிக்கு பொறி வச்சு பிடிக்கிறோமோ அது மாதிரி சில பொறிகள் இருக்குங்க. இது வந்து ஒரு புது கான்செப்டெல்லாம் கிடையாது, இதை நான் சொன்னால் உங்களுக்கு எளிமையாகவே புரியும். ஒன்று வந்து மிக முக்கியமான பொறின்னு பார்த்தோம்னா விளக்கு பொறின்னு சொல்கிறோம். இது புதுசெல்லாம் கிடையாதுங்க. வீட்டில் லைட்டு போடுறோம், லைட்டு போட்டோம்னா லைட்டு வெளிச்சத்துக்கு பூச்சிகள் நிறையா கவரப்பட்டு வருது. இப்போ இதே லைட்டை கொண்டு போய் தோட்டத்தில் வச்சுட்டு அந்த லைட்டு கடியில் ஒரு பேசினில் அரை பேசினுக்கு தண்ணி ஊற்றி வச்சிடறோம். அப்போ என்ன ஆகும், விளக்கு வெளிச்சத்துக்கு கவரப்படக்கூடிய பூச்சிகள் தண்ணியில் விழுந்து செத்துறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணணும், விளக்கு வெளிச்சத்துக்கு பூச்சிகள் கவரப்பட்டுச்சுன்னா லைட்டு கடியில் ஒரு பேப்பரில் எண்ணெயை தடவி கட்டி விட்டோங்களா. இன்றைக்கி அறிவியல் வளர்ச்சியில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பூச்சிகளுக்கு வெள்ளத்தாளை விட மஞ்சத்தாள் ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறோம். அதனால தான் மஞ்சள் ஒட்டும் பொறி பற்றி பேசுகிறோம். இந்த மஞ்சள் ஒட்டும் பொறி அப்படின்றத விவசாயிகள் வெளியில் தான் வாங்கி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நாமளே அழகாக நம்ம மஞ்சள் ஒட்டும் பொறிகள் தயாரிச்சுக்கலாம். இது ரொம்ப சுலபங்க. ஒன்று மஞ்சள் கலரில் பாலித்தீன் ஷீட்டு பெரிய பெரிய ஷீட் கிடச்சதுன்னா ஒரு 2.5 x 1.5 கட் பண்ணிட்டு செவ்வக வடிவத்தில் 2 உயரமான குச்சியில் 4 கார்னர்லையும் கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு அந்த ஷீட்டோட 2 பக்கமும் விளக்கெண்ணையும் வேஸ்ட் கிரீஸையும் சம அளவில் கலந்து 2 பக்கமும் பூசிடுறோம். இதுக்கு 15 நாளில் நிறைய பூச்சிகள் ஒட்டுனதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்துட்டு திரும்பவும் விளக்கெண்ணையும் கிரீஸும் தடவிட்டு இதை பல முறை பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு இந்த பாலித்தீன் ஷீட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம், வீட்டில் உடஞ்ச பிளாஸ்டிக் குடம் இருந்தது அப்படின்னா

பண்ணலாம், மஞ்சள் பெயிண்ட்டை மட்டும் வாங்கி வெளிப்புறத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் தடவிட்டு நல்ல ஒரு உயரமான குச்சியில் இந்த குடத்தை தலைகீழாக கவுத்தி வச்சிடறோம். ஸோ எல்லா சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் இந்த மஞ்சள் கலர் பேப்பர்லேயோ இல்லை மஞ்சள் குடத்துலேயோ வந்து ஒட்டிக்கும். 15 நாளுக்கு அப்புறம் இதை தொடச்சிட்டு திரும்பவும் விளக்கெண்ணெய் தடவி வச்சிடலாம். இது வந்து ஒரு மஞ்சள் ஒட்டும் பொறின்னு சொல்கிறோம். எல்லா வகையான சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கும் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு பொறியாக இருக்கும். இதே இப்போ மிளகாயில் பார்த்தீங்கன்னா ரீசண்டாக நிறைய இலை பேனோட தாக்குதல் வருது. இந்த மிளகாயில் வரக்கூடிய மிளகாய்னு இல்லைங்க, எந்த பயிராக இருந்தாலும் அதில் வரக்கூடிய இலை பேனுக்கு உகந்த கலர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல வண்ண ஒட்டும் பொறி. ஸோ மஞ்சளுக்கு பதிலாக நீல வண்ணத்தை பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் சில வகையான பொறிகள்னு சொல்கிறோம். இதில் மிக முதன்மையான பொறி எது அப்படின்னு பார்த்தோம்னா இனக்கவர்ச்சி பொறி. இனக்கவர்ச்சி பொறினா என்னதுங்க? அதாவது ஒரு பூச்சியில் ஆணினம் பெண்ணினம்னு இருக்கும். பெண் இனத்திலிருந்து ஒரு ஸ்மெல்லு காற்றுல அப்படியே கலந்து போச்சுன்னா அந்த ஸ்மெல்லு வர்ற திசையை நோக்கி ஆண் பூச்சி வந்து இனச்சேர்க்கை பண்ணும். இதை தான் நம்ம இனக்கவர்ச்சி பொறின்னு சொல்கிறோம். இந்த இனக்கவர்ச்சி பொறி வந்து அந்த பெண் பூச்சியிலேருந்து வெளிவரக்கூடிய ஸ்மெல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து செயற்கை முறையில் தயாரித்து சின்ன சின்ன ரப்பர் டியூபாக கடைகளில் விற்கிறாங்க. அது வந்து ஒரு ஷாம்பு பாக்கெட் மாதிரி இருக்கும். அதை வாங்கி கொண்டு வந்து நம்ம தோட்டத்தில் இனக்கவர்ச்சி பொறியில் வச்சிடறோம். வச்சிட்டோன்னா என்னாகும், அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆண் பூச்சிகள் அங்கே பெண் பூச்சி இருக்குன்னு நினச்சிட்டு வந்து அந்த பொறிக்குள்ளே விழுந்துடும். ஸோ இந்த இனக்கவர்ச்சி பொறியில் நிறைய பூச்சிகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்த ஒரு வாரத்தில் பூச்சி தாக்குதல் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பூச்சி விரட்டியை தெளிக்கிறதன் மூலமாக. இப்போ நான் என்னென்ன பூச்சி விரட்டின்றதை அடுத்து உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த பூச்சி விரட்டிகளை தெளிப்பதன் மூலமாக பூச்சிகள் முட்டையிடுவதை தடுத்துடலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், நம்ம முட்டை ஒட்டுண்ணின்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த முட்டை ஒட்டுண்ணியை இந்த பூச்சி எப்போ நிறைய விழுகுதோ அந்த டைமில் முட்டை ஒட்டுண்ணி வாங்கி ரிலீஸ் பண்ணோம்னா அந்த முட்டைகளை முட்டை பருவத்திலேயே அழிக்க முடியும். இந்த இனக்கவர்ச்சி பொறியோட முக்கியத்துவம் இதுங்க. ஸோ இதெல்லாம் பொறிகள். இது தவிர நம்ம சில உயிருள்ள பொருளை பயன்படுத்தியும் நம்ம பூச்சியை கட்டுப்படுத்தலாம். உதாரணத்துக்கு ட்ரைகோகிரம்மா முட்டை ஒட்டுண்ணி, இது ஒட்டுண்ணி வகையை சார்ந்தது. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் தமிழக அரசால் நடத்தப்பட்டு வருது. அந்த உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்திலையும் கிடைக்கும். நம்ம கோயம்புத்தூர் விவசாயிகள் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நம்ம மருதமலை போகிற வழியில் இருக்கு இல்லைங்களா, அந்த பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறையிலையும் இந்த ஒட்டுண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ஒட்டுண்ணியை பூச்சியியல் துறையில் வாங்கியும் நம்ம பயன்பெறலாம். இது தவிர இறை விழுங்கின்னு சொல்லுவோம், ப்ரிடேட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, இந்த இறை விழுங்கிகளும் பயிர் பாதுகாப்பில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பொறிவண்டுகள் இருக்குது. இது தவிர பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இறை விழுங்கியும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தென்னையில் இலைக்கடியில் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக சுருள் சுருளாக இருக்கு இல்லைங்களா, இந்த இது வந்து நம்ம ரூகோ சுருள் வெள்ளையின்னு சொல்லுவோம். இதுக்கு கூட நம்ம பல்கலைக்கழகத்தில் பூச்சியியல் துறையில் இந்த அப்போட்டோக்ரைசா அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை கண்ணாடி ரக்கை பூச்சியோட முட்டைகள் தர்றாங்க. இதை வாங்கி கொண்டு போய் நம்ம தென்னை மரத்து இலையில பின்னடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய இளம் பருவம் இந்த வெள்ளைப்பூச்சியை ஃபுல்லாக சாப்பிட்டு நிறைய பெருகிறோம். இது வந்து ஒரு இறை விழுங்கிக்கான ஒரு உதாரணம். இது எல்லாமே எல்லா உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகத்திலையுமே கிடைக்கிறதுனால ஈஸியாக நம்ம விவசாயிகள் இதை வாங்கி பயன்பெறலாம். இது தவிர அதாவது நன்மை செய்யக்கூடிய, எப்படி பூச்சிகளில் நன்மை செய்யக்கூடிய பூச்சி இருக்குன்னு சொன்னமோ அதே மாதிரி சில பூஞ்சானம் சில பாக்டீரியாவும் நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது. அதில் ஒன்று தாங்க பிவேரியா மெட்டாரைசியம்னு சொல்லக்கூடியது. இந்த பிவேரியான்னு சொல்லக்கூடிய வெள்ளை பூஞ்சானம் பூச்சிகள் மேலே வளர்ந்து அப்படியே பூச்சிகளை வந்து கொன்னுறோம். இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளை பூஞ்சானம் பூச்சி இருந்தால் மட்டும்தான் நம்ம தெளிக்கணும். இன்னொன்று காற்றுல ஈரப்பதத்தின் அளவு 70% மேலே இருக்கணும். ரெண்டாவது மெட்டாரைசியம்னு சொல்லக்கூடிய பச்சை பூஞ்சானம், இது குறிப்பாக தென்னையில் வரக்கூடிய காண்டாமிருக வண்டோட புழு பருவத்தை அந்த எருக்குழியிலேயே அழிக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு பூஞ்சானம். இது தவிர பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிடின்னு சொல்லுவோம், இது தண்ணி மருந்தாகவும் கிடைக்கும் நமக்கு பவுடராகவும் கிடைக்குது, இதையும் வாங்கி பயன்படுத்தலாம். இதெல்லாம் புழு அழிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ வேற சாப்பிடக்கூடிய வெள்ளை வேர்ப்புழுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு வகையான நூற்புழுவும் இருக்குது, அதையும் பயன்படுத்தி நம்ம இந்த வெள்ளை வேர்ப்புழுவை கண்ட்ரோல் பண்ணலாம். இது எல்லாமே உயிருள்ள ஒரு பொருளை பயன்படுத்தி எப்படி பூச்சி மேலாண்மை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம்.
இது நம்ம இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய தோட்டங்களில் நம்ம ரசாயனம் எதுவும் பயன்படுத்தலை அப்படின்னா இந்த நன்மை செய்யக்கூடிய

உயிரினங்கள் தானாகவே பெருகிட்டிருக்கும். அடுத்தது மிக முக்கியமானது பூச்சி விரட்டிகள், அதாவது தாவர பூச்சிக்கொல்லிகள்னு சொல்லுவோம். அதாவது என்னதான் நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புன்னு பேசினாலும் நம்ம விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரேயரை மாட்டி மருந்தடிச்சாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த தாவர பூச்சிக்கொல்லிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அதில் மிக முக்கியமானது வேம்பு. வேப்ப மரத்தை ஒரு கற்பக விருட்சம்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க வேப்ப மரத்தை வந்து மாரியம்மன் சாமிக்கு இணையாக நினச்சதுனால தான் இன்னும் அந்த மரத்தை நம்மளால் பாதுகாக்க முடியுது. வேப்ப மரத்திலிருந்து நம்ம பயிர் பாதுகாப்புக்கு மூணு வகையான பொருட்கள் பயன்படுத்துகிறோம். ஒன்று வேப்பம் புண்ணாக்கு, அதாவது இயற்கை விவசாயம்னு முடிவு பண்ணிட்டோம்னா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்காவது மண்ணில் போட வேண்டியது மிக முக்கியமானதுங்க. அதே மாதிரி சீசன் டைமில் நமக்கு வேப்பங்கொட்டை கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்து நம்ம பாதுகாப்பாக காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த வேப்பெண்ணெய் கிடைக்கக்கூடிய விவசாயிகள் 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி வேப்பெண்ணெய் அப்படின்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலமாக இதை ஒரு அருமையான பூச்சி விரட்டியாக பயன்படுத்தலாம். இந்த வேப்பெண்ணெய் பயன்படுத்தும் போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும், என்னன்னா எண்ணெயும் தண்ணியும் கலக்காது. அப்போ இந்த வேப்பெண்ணெயை தண்ணியில் கரைக்கிறதுக்கு முன்னால் கரையும் பக்குவத்துக்கு மாற்றுறோம். எப்படி மாற்றலாம்? ரொம்ப எளிமையான விஷயங்க. 10 லிட்டர் தண்ணிக்கு 300 மில்லி வேப்பெண்ணெயின்னு சொன்னோம். 1 லிட்டர் கேனில் 300 மில்லி வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சோப்பு அல்லது காதி சோப்புனா ரொம்ப சிறந்தது. காதி சோப் கிடைக்காதவங்க 2 பாக்கெட் ஷாம்பு கூட வெட்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா குலுக்குனீங்க அப்படின்னா தெளிஞ்ச எண்ணெய் மஞ்சள் கலரில் பால் மாதிரி மாறிடும். இதை நம்ம தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக தண்ணியில் கரைஞ்சிரும். இது ஒரு அருமையான பூச்சி விரட்டியாக செயல்படும், நோய்க்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது வேப்பங்கொட்டை கரைசல். இந்த வேப்பங்கொட்டை கரைசல் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இப்போ இன்னைக்கு தோட்டத்துக்கு போகிறோம், லேசாக பூச்சி தாக்குதல் தென்படுது. இன்னைக்கு சாயந்தரம் வந்து நம்ம இந்த வேப்பங்கொட்டை கரைசல் தயார் பண்ணிக்கலாம். எப்படி தயார் பண்ணலாம்? 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 கிலோ வேப்பங்கொட்டை, 1/2 கிலோ வேப்பங்கொட்டை எடுத்து நல்லா அரைச்சி இந்த 10 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சிடுறோம். இன்னைக்கு நைட்டெல்லாம் ஊறும், மறுநாள் பகல் நைட்டெல்லாம் ஊறுங்க. நாளான்னைக்கு காலையில் இதை வடிகட்டி அப்படியே ஸ்ப்ரே பண்ணணும். இதை தான் வேப்பங்கொட்டை கரைசல்னு சொல்கிறோம். இதை தவிர நம்ம விவசாயிகள் நம்ம தோட்டத்திலேயே தயார் பண்ணக்கூடிய 2 முக்கியமான பூச்சி விரட்டி, ஒன்று வந்து 3G பூச்சி விரட்டின்னு சொல்லுவோம். 3G என்னது? இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல். இதை எப்படி தயாரிக்கிறது? ரொம்ப சுலபமானது. இஞ்சி 1 கிலோ, பூண்டு 1 கிலோ, பச்சை மிளகாய் 1 கிலோ. இந்த ஒவ்வொரு கிலோ பொருளுக்கும் 2 லிட்டர் கோமியம். ஸோ மொத்தமாக இந்த 3 கிலோ பொருளுக்கு 6 லிட்டர் கோமியத்தில் அரைச்சி ஒன்றா கலந்து வச்சிடறோம். இந்த கோமியத்தை நீங்கள் தொட்டியிலிருந்து எடுக்கக்கூடாது. காலையில் மாடு பால் கறக்கிறதுக்கு எழுப்பி விட்டால் கோமியம் விடுது இல்லைங்களா, அப்போ பிடிச்சிக்கணும். அந்த ஃப்ரெஷ்ஷான கோமியத்தில் இந்த 3 பொருளையும் 1/2 கிலோ எடுத்துட்டு 6 லிட்டர் கோமியத்தில் அரைச்சி ஒரு ட்ரம்மில் ஒன்றா கலந்து வச்சுருங்க. டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் கலக்கி விட்டு மூடி வச்சிடறோம். கலக்கி விடுற குச்சியையும் அப்பப்போ நம்ம அலசி வைக்கணும். இல்லை அது மேலே ஈ உட்காந்து முட்டை வச்சிருச்சுன்னா அந்த குச்சியை வச்சு திரும்பவும் கலக்கிறப்ப புளு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மாதிரி நீங்கள் 15 நாள் நல்லா புளிக்க வச்சுட்டு 16வது நாள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கரைசலை 6 மாதம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். மிக அருமையான ஒரு பூச்சி விரட்டின்னு சொல்கிறோம். இதை எப்படி பயன்படுத்துறது? 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர், 5% கரைசல்னு சொல்லுவோம். 10 லிட்டர் தண்ணிக்கு 1/2 லிட்டர் கரைசல் அப்படின்ற அளவில் பயன்படுத்தினோன்னா இது புழு, சாறு உறிஞ்சும் பூச்சி எல்லா வகையான பூச்சிகளுக்கும் ஒரு அருமையான பூச்சி விரட்டியாக செயல்படும். சரிங்க, இஞ்சியும் பூண்டும் விலை ஜாஸ்தியாக இருக்குது, நான் என்ன பண்ணலாம்? நம்ம தோட்டத்தை சுற்றியே கிடைக்கக்கூடிய இலை தலைகளை வச்சு நம்ம 5-இலை கரைசல் தயார் பண்ணலாம். அந்த 5-இலை கரைசலுக்கு என்ன வகையான இலைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 இலையில் 1 இலைக்காவது பூச்சி விரட்டும் தன்மை இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நொச்சி ஆடத்தோடா இதில் ஏதாவது 1 இலையை எடுத்துக்கோங்க. 2வது 5 இலையில் 1 இலையாவது கசப்பாக இருக்கணும். எந்த இலை கசப்பாக இருக்கும்? வேப்பிலை. சரிங்களா. 3வது 5 இலையில் 1 இலையாவது மோசமான ஸ்மெல்லு வர்ற மாதிரி, வாட வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கு நாங்கள் பல்கலைக்கழகத்தில் ஊமத்தையை பயன்படுத்துகிறோம். இல்லைங்க, எங்கள் ஊரில் ஊமத்தை விட மோசமாக ஸ்மெல் வர்ற மாதிரி செடி இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். 4வது 5 இலைகளில் 1 இலையாவது உடைச்சா பால் வர்ற மாதிரி இருக்கணும். எந்த இலை உடைச்சா பால் வரும்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், எருக்கு. ஸோ எருக்கு இலை 1 கிலோ எடுத்துக்கிறோம். கடைசியாக 5வது இலை எப்போவுமே சோத்துக்கத்தாலையாக வச்சுக்கோங்க.
என்ன காரணம்னா

0: இன்னைக்கு டிவி ஆன் பண்ணிங்கன்னா சோத்துக்கத்தலையில் தயாரித்த சோப்பு ஷாம்புன்னு அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்லைங்களா. என்னென்னா சோத்துக்கத்தலைக்கு இயற்கையிலேயே கிருமி நாசினியாக செயல்படுது. நீங்கள் ஒன்றும் இல்லை, சோத்துக்கத்தலையை கட் பண்ணிட்டு கை கழுவுனீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே நுர நுறையாக வருது இல்லைங்களா. இந்த சோப்பு தன்மை இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி நம்ம இந்த கரைசல் தயாரிக்கும் போது இந்த கரைசலின் ஒட்டும் தன்மையும் பரவும் தன்மையும் சீராக இருக்கும். இப்போ இதை எப்படி தயாரிக்க போகிறோம்? 5 வகையான இலைகள் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு இலையும் 1 கிலோ எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு கிலோ இலைக்கும் 2 லிட்டர் கோமியம். ஸோ 5 கிலோ இலைக்கு 10 லிட்டர் கோமியத்தில் அரைச்சி கலந்து வச்சிடறோம். 3G மாதிரியே தான். இதையும் 15 நாள் புளிக்க வைக்கணும். டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சிருங்க. ஈ உட்காராத மாதிரி பார்த்துக்கணும். 15 நாள் கழித்து இதை வடிகட்டி ஒரு கேன்லேயோ இல்லை பக்கெட்லேயோ எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா இந்த கரைசலை 6 மாதம் வச்சு பயன்படுத்தலாம். ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம்? 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர். நம்ம 3G வந்து 10 லிட்டருக்கு 1/2 லிட்டர் சொன்னோம். இந்த 5 இலை கரைசல் அதை விட கொஞ்சம் பவர் கம்மின்றதுனால 10 லிட்டருக்கு தண்ணிக்கு 1 லிட்டர் அப்படின்ற அளவில் பயன்படுத்தலாம். ஸோ இந்த பூச்சி விரட்டிகளை எல்லாம், இந்த 3G ஆகட்டும் 5 இலை கரைசல் எல்லாமே நம்ம விவசாயிகள் நடவு பண்ணிட்டு ஃப்ரீயாக டைம் இருக்கிறப்போ நம்ம இதை தயார் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூச்சி தாக்குதல் தென்படும் போது இதை தெளிக்கும் போது கம்ப்ளீட்டாக நம்ம பூச்சி தாக்குதல்லிருந்து நம்ம பயிரை பாதுகாக்க முடியும். ஸோ இது வரைக்கும் அதாவது இந்த பூச்சி விரட்டிகள் மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன முறைகளில் நம்ம ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம். என்னென்ன சொல்லியிருக்கோம்? கோடை உழவு, பறவை தாங்கிகள் அமைத்தல், பொறி பயிர்களை பயிரிடுதல், பொறிகளை பயன்படுத்துதல், உயிருள்ள பொருளை பயன்படுத்தி எப்படி பூச்சி கட்டுப்பாடு பண்ணலாம், அடுத்து தாவர பூச்சிக்கொல்லிகள், இது மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பை பற்றி பார்த்துருக்கோம். இதை கடைபிடிக்கும் போது தற்சார்பு வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வழிக்கு வழிவகை பண்ணுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடித்து விவசாயிகள் அனைவரும் அங்கக வேளாண்மையில் பயன்பெறணும் அப்படின்னு கேட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 6 அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை என்ற தலைப்பில் பாடம் நடத்தினார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் முனைவர் எம் சுகந்தி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ் பாலசுப்பிரமணியன். நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் புதன்கிழமை நமது வானொலி வேளாண்மை பள்ளி பாடம் 7 அங்கக வேளாண்மையில் நோய் மேலாண்மை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நம்மாழ்வார் இயற்கை வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தின் பயிர் நோயியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ் கே மனோரஞ்சிதம் அவர்களது பாடத்தில் சந்திப்போமா. நேயர்களே, வணக்கம்.

போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து 1 வார காலத்திற்குள் கண்காணிக்கப்படும் என்று ஆணையம் கூறியது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துகள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 500 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்தார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார். தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செல்வி கீர்த்தனா கூறினார். காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முறைகேடாக கனிம வளம் சுரண்டப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்காசி மாவட்டம் செங்கோட்டை கன்னியாகுமரி வழியாக கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், மக்கள் வங்கி திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு

0: இயக்கம் குறித்தும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:05. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்போம் திரைகானம். உன்னிகிருஷ்ணன், ஹரிணி இவர்கள் பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் வள்ளி.

கேட்ட பாடல் கே எஸ் சித்ரா கே ஜே யேசுதாஸ் பாடியது. இன்னும் சில நொடிகளில் நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும். தூர இருந்தும் அருகில் இருப்போம், தனித்து இருந்தும் இணைந்து இருப்போம்.

0: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
1: பந்தலிட்டு பரிசம் போட்டு சொந்தம் கூடி நாள் குறிக்க
0: அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அழகாக மங்கைக்கு மாலை அழிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அந்நாள் அதிடும் அதிடும்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டும் காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திற்காக. 8:41:19 இது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம்.

எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது நடிகன் திரைப்படத்திற்காக. 8:52 ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் நீங்கள் ரசிச்சிட்ருக்கீங்க மனோரஞ்சிதம்.

ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். படம் சீனு. திரையிசையில் தொடர்வது சாதனா சர்க்கம் பாடியிருக்கும் பாடல், படம் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன்.

கேட்டு ரசித்த பாடல் வானவில் படத்திலிருந்து கோபால் ராவ் சுஜாதா குழுவினர் பாடினார்கள். இது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் 9:45. தொடரும் பாடல் பாரதி படத்திலிருந்து பவதாரிணி பாடியது.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். நேரம் 10:50. அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டி கே ஜெயராமன் பாட்டு, டி ருக்மணி வயலின், உமையால்புரம் கே சிவராமன் மிருதங்கம். அரங்கிசையில் முதலாவதாக நீசா தீ என துவங்கும் ஸ்ரீரஞ்சனி ராகம், ரூபகதாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசையில் அடுத்ததாக ஏகாம்பரசே நாயிகே என துவங்கும் தீட்சிதர் கிருதி கர்நாடக சுத்த சாவேரி ராகம் ஆதிதாளம்.

இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் அரங்கிசையோடு. அரங்கிசையில் அடுத்ததாக நன்னு விடச்சி என துவங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ரிதிகவுளை ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் அடுத்ததாக பிரபாவரம் என துவங்கும் பாபநாசன் சிவன் பாடல் லதாங்கி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் அடுத்ததாக ஸ்ரீ மகாபலகிரி என துவங்கும் முத்தையா பாகவதர் சாகித்யம், சாரங்கமல்கர் ராகம், ஆதிதாளம்

அரங்கிசையில் அடுத்ததாக பிரானா என துவங்கும் ஷியாமா சாஸ்திரி இயற்றியது கல்யாணி ராகம் ஆதி தாளம் திஸ்ரகத்தி.

நிறைவு பெற்றது அரங்கிசை. அரங்கிசையில் இதுவரை டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு, டி ருக்மணி வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் மிருதங்கம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 11 மணி. இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:57 மங்கள இசை, 6 மணிக்கு குரலும் விளக்கமும், தொடர்ந்து நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. 6:15 பக்தி மாலையில் சித்ரா, டிஏ தனபாண்டியன், நாகூர் இஎம் ஹனிஃபா, தினேஷ் மற்றும் கே வீரமணி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்கள் இடம்பெறும். 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நம்மை சுற்றி. நாளை காலை 7 மணிக்கு ஹலோ டாக்டர், இதில் பல் ஆரோக்கியம் மற்றும் அதன் முக்கியத்துவம் தொடர்பான விளக்கங்களை தருகிறார்கள் பல் மருத்துவர்கள் டாக்டர் பிரதீப் மற்றும் டாக்டர் பிரியங்கா. தொடர்ந்து மதுர கீதம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 நினைத்தாலே இனிக்கும். 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 மனம் விரும்புதே. 9:00 அரங்கிசை, சென்னை அஞ்சலாக. நாளை காலை 10:00 மாறும் ஊடகக்களம், வானொலிக்கு வளநிலம், தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12:10 சங்கீத சாரல், சென்னை அஞ்சலாக. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சேர்ந்திசை, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 1:10 என்னுயிர் தோழி, சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 1:45 மாநில செய்திகள். 1:55 பாடல் 1. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக. 2:15 மத்திய அரசின் மகத்த

விரிவான திட்டங்கள். தொகுப்பு நிகழ்ச்சியில் எனது கிராமம் எனது கௌரவம். தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமிய கலை. கோபி வட்டம் கொங்கர்பாளையம் கே.எம். பழனிசாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேளம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை மாலை 5:30 திரை இசை கேட்கலாம். 6 நிகழ்ச்சி நிரல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 6:10 பாமாலை. 6:30 மாநில செய்திகள். 6:40 முல்லை வனத்தில் திரை இசை கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 பயிறு வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாட்டு முறை குறித்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பட்டுப்புழுவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி. பாஸ்கரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். 8:00 மனோரஞ்சிதம் திரை இசை கேட்கலாம். 8:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. தொடர்ந்து 8:30 மனோரஞ்சிதம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 திரை கானம் கேட்கலாம். 10:00 அரங்கிசை. 11:00 நிகழ்ச்சி நிரல். இதுவரை இந்த அலைவரிசையில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.